0: எட்டு மணி 7 நிமிடம் எஸ் எஃப்எம் வானொலியுடாக இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அள்ளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடாக நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அதற்கு முதல் அந்த கேள்வி தரம் ஞாபகப்படுத்தி நேர்களை இணைத்துக் கொள்ள போறோம்.
1: நிச்சயமாக அந்த கேள்வி, உலகில் அதிக கோகோ அதாவது சாக்லேட் ரா மெட்டீரியல் வந்து உற்பத்தி செய்யும் நாடு இது, அதிகமாக கோகோ உற்பத்தி செய்யும் நாடு இது என்பதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம் குமார்.
1: சரி, என்ன பதிலோடு இணைந்திருக்கின்றீர்கள் குமார்?
2: இது ஆப்பிரிக்கா நாடான கானாவா இருக்கணும்.
0: கானான்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி, கானா பாட்டெல்லாம் கேட்பீங்களா? சரி குமார், நன்றி நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. பார்க்கலாம் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போறோம். வணக்கம்.
2: பார்க்கலாம்
0: தேவகுமார், நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், என் பேர் ஜோசப்.
0: ஜோசப், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன பதிலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
3: இது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கா கோடிவார் அல்லது ஐவரி கோஸ்ட் என்று சொல்லுவாங்க.
0: ஐவரி கோஸ்ட் என்று சொல்லியிருக்கிறீங்க. நன்றி ஜோசப், இணைந்து கொண்டமைக்கு. இணைந்திருக்கும் அடுத்த நேரம் முடித்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
4: ஓ வணக்கம், நான் கரங்காய்க்கிறேன். அப்படி நலமா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்?
1: நாங்கள் இருவரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா இருக்கிறேன்.
1: சரி, அப்ப என்ன பதில் நினைக்கிறீங்க?
4: சுவிட்சர்லாந்து.
0: சுவிட்சர்லாந்து சொல்லி இருக்கீங்க. சரி, பார்க்கலாம் கரண். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
4: நன்றி நன்றி.
0: 8:10 நிமிடம் நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0000.

0: நேரம் 8:14 அள்ளி தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இன்றைய நாள் கொண்டு வந்திருந்த அந்த கேள்வி, உலகில் அதிக கொக்கோ உற்பத்தி செய்யும் நாடு எது என்பதுதான்.
1: பதிலோடு இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
2: இதுவரைக்கும் வணக்கம் ஸ்காப்ரோ குமார், இருக்கிறீங்க?
1: ஸ்காப்ரோ குமார், நாங்க நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: சரி, அந்த உற்சாகத்தோடு சொல்லுங்க, என்ன பதில்?
2: ஐவரி கோஸ்ட் தான், அந்த நாடு தான்.
0: சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: இருவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. 8:14 நாங்கள் இந்த பொழுதில் மோகேஜ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: மோகேஜ் ரீஃபைனான்ஸ் தவளைக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 சக்திபகி இந்த பொழுது எங்களோட முன் முடிந்திருக்கின்றார். வணக்கம் சக்திபகி.
4: வணக்கம். எந்த ஒரு மோகேஜ் தேவையாக இருந்தாலும் மோகேஜ் 24 நிறுவனத்திலும் அது வரும் பொழுதே உங்களுக்கான தீர்வு இருக்கின்றது. தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே முடியுமா முடியாதா என்று கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மோகேஜ் துறையிலே 1000க்கும் மேற்பட்ட மோகேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகும். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழல் வந்து பலருக்கும் இருக்கிற விஷயம் வந்து உங்களுடைய பேமெண்ட்ஸ், அதாவது கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட், டெப்ட்ஸ், வெஹிக்கிள் லோன், மற்றது செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் இருந்தால் எல்லாம் சேர்த்து உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜோட சேர்த்து பார்த்தாலும் பெரிய ஒரு அமௌண்ட் பே பண்ணி கொண்டிருப்பீங்க. இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை 50% மட்டும் குறைப்பது மற்றும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை முயற்சி சில உதவுவது மட்டுமன்றி பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ ஆகிய வங்கிகளில் மிக குறைந்த வட்டி விதத்தில் உங்களுக்கான மோர்கேஜை மிக துரித கதியில் நாங்கள் வந்து பெற்று தருகின்றோம். 50% மேலே உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அலையுங்கள் 416-821-4512. இது மட்டுமின்றி உங்களுக்கு கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் இருக்கான ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ண இயலாண்டால் உங்களுக்கான ஹோம் இக்விட்டி லோனை பற்றி தருகிறோம். 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களோட மந்த்லி பேமெண்ட் அரௌண்ட் 18-19% ஆல்மோஸ்ட் $3,000 பே பண்ணுவீங்க. மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தால் ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் மாதாந்தம் ஒரு 100,000 பே பண்ணுறது வட்டியும் முதலும் சேர்த்து $800 மட்டுமே. இதில் வந்து ஹிடன் ஃபீ கிடையாது, பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது. மேலதிக விவரங்களுக்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான மோர்கேஜை வந்து பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ ஆகிய வங்கியில் நாங்கள் வந்து பெற்று தருகிறோம். அது மட்டுமின்றி உங்களுக்கான பிசினஸ் லோன் அப்ரூவல் இன் வித்இன் 1 வீக் அப் டு 100,000, 2 இயர்ஸுக்கு மேல உங்களோட பிசினஸ் இருக்கணும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 700க்கு மேலே இருந்தால் பிரதான வங்கிகள் உங்களுக்கான பிசினஸ் லோன் அப் டு 100,000 ஒன் வீக்ல அப்ரூவலை பெற்று தருகின்றோம். இது மட்டுமின்றி உங்களுக்கான ஸ்டார்ட் அப் லோன், அதாவது 19 வயசுக்கு 33 வயசுக்கு வயசு இருந்து உங்களோட புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போயிருந்தால் கம்பெனி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணாலும் 75,000 மட்டும் பிசினஸ் ஸ்டார்ட் அப் லோன் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700 இருக்க வேண்டும். 416-821-4512. இது மட்டுமின்றி செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, அப் டு 500,000, no credit check, no appraisal. 416-821-4512. 416-821-4512. இது மட்டுமல்ல, உங்களுக்கான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் வந்து அப் டு 90% மட்டும் நாங்கள் பெற்று தருகின்றோம் பிரதான வங்கிகள். அலையுங்கள் 416-821-4512. நீங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் பிஸ்னஸ் சேர்ந்து வந்து போயிருந்தாலும் அதுக்கான மோர்கேஜையும் பிஸ்னஸ் லோனையும் சேர்த்து பெற்று தருகிறோம். 416-821-4512. கமர்ஷியல் மோர்கேஜ், ரெசிடென்டல் மோர்கேஜ், பிசினஸ் லோன் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் நீங்கள் ஆட வேண்டிய நிறுவனம் மோர்கேஜ் 24. அழைக்க வேண்டிய இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். நன்றி, வணக்கம்.
3: நன்றி சக்தி பையன், உங்களுடன் வந்திருக்கேன்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
0: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 Limited, 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 Limited, 416-580-6591.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2nd year நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
8: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markman Mechanical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard and Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:29 எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம உறவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் அளித்த இந்த வானம் போட்டு நிகழ்ச்சியினூடாக கேட்டிருந்த கேள்விக்கான பதில் சொல்லும் நேரமும் வந்திருக்கு.
1: அந்த வகையில் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலகில் அதிக கோகோ உற்பத்தி செய்யும் நாடு இது என்பதுதான் கேள்வியாக இருந்தது. அதுக்கு நிறைய நேர்கள் வந்து ஒவ்வொரு பதில்கள் வந்து பகிர்ந்திருந்தார்கள்.
0: ஆனா குறிப்பா நிறைய பேரு வந்து சரியான பதில் தான் சொல்லியிருந்தார்கள். எனவே சரியான பதிலாக ஐவரி கோஸ்ட் தான் சரியாக இருக்கிறது.
1: ஆமாம், உலகளாவிய ஆதிக்கம் என்று கூட கூறிக்கொள்ளலாம். மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்ட் உலகிற்கு தேவைப்படும் மொத்த கொக்கோவில் சுமார் 35% முதல் 40% வரை தனியாக உற்பத்தி செய்கிறதா.
0: அதாவது நாங்க சாப்பிடும் பெரும்பாலான முன்னணி பிராண்ட் சாக்லேட்டுகளின் பின்னணியில் ஐவரி கோஸ்ட் தான் இருக்கிறது என்பதுதான் சரியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐவரி கோஸ்ட் மற்றும் அதன் அண்டை நாடான கானா, சில நேர்களுக்கு கானாவையும் குறிப்பிட்டிருந்தார்கள். இரு நாடுகள் மட்டுமே இணைந்துமே உலகின் ஒட்டுமொத்த கொக்கோ தேவையில் சுமார் 50% மேல் பூர்த்தி செய்கின்றனவாம். எனவே உலகில் அதிக கொக்கோ உற்பத்தி செய்யும் நாடு இது என்று பாத்தீங்கன்னா ஐவரி கோஸ்டாக இருக்கிறது. 8:30 இது இஸ்தஃபம் செய்திக்கான நேரம்.
2: காற்றில் பரவும் இசை போல தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்தீப் பெயின்ஸ் களமிறங்கியுள்ளார். இதற்கான ஆவணங்களை அவர் தேர்தல் திணைக்களத்திடம் கையளித்துள்ளார். மிசிசாகா பிராம்டன் தெற்கு மற்றும் மிசிசாகா மால்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய நவ்தீப் பெயின்ஸ் ராஜர்ஸ் நிறுவனத்தில் வகித்து வந்த தலைமை கூட்டுறவு விவகார அலுவலர் பதவியிலிருந்தும் அண்மையில் விலகியிருந்தார்.
1: ஈரான் போரினை நிறுத்துவதற்காக பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கொண்டுவரப்பட சில நாட்கள் எடுக்கும் என்று அமெரிக்க பாதுகாப்புச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு வகையில் ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என அவர் இந்தியாவில் வைத்து கூறியுள்ளார். தெற்கு ஈரானில் தற்காப்பு தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையிலாவது நடத்த வேண்டும் எனும் இணக்கப்பாடு பெப்ரல் அமைப்பு ஒழுங்கமைத்திருந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகள் மத்தியில் எட்டப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை தொடர்பிலான சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை எனவும் தாமதமின்றி தேர்தலை நடத்தவே விரும்புவதாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசு தெரிவித்துள்ளது.
1: தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருந்தனர். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து ஆட்சியமைக்க அதிமுக மேற்கொண்ட முயற்சிகளை தமது முடிவுக்கு பிரதான காரணமாக அவர் கூறியிருந்தார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:37 மிஸ் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
1: ஆண்டுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் மேலதிய விவரமும் அல்லது இலவச ஆலோசனை நீங்க பெற்றுக்கொள்ளணும் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். இதேபோலே நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் அல்லது கார் லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் நீங்கள் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டி வீதத்தின் மோக்கச்சினையும் பெற்று உங்களுக்கு ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. ஆகவே இது பற்றிய விவரத்தை கூட நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கச்சி பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினிவர் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் குறிப்பாக வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சியை நீங்கள் வங்கியில் ரினிவர் செய்ய முடியும் என்றால் கூட அதனை வீல் என்ற சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். இதேபோல நீங்கள் செகண்ட் மோக்கச்சினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரஸல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அப் டு $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புதிதாக ஒரு வியாபாரத்தை துவங்குகின்ற பொழுது உங்களுக்கான லோனாக அப் டு $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இப்பொழுது பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னே நினைப்படுத்துகிறோம், நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி விதத்தில் பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ள 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி நாடலாம். 416-821-4512 416-821-4512

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்காப்ரோவில் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
6: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994. kyralitis.com.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 8:52 இஸ்தஃபம் வானொலியில் நம்ம உரிமின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்திடலாம். டொரண்டோ மற்றும் ஜிடி பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை.
1: அதே வேளையில் காலநிலை பார்த்தோமானால் நள்ளிரவில் 16 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொண்டிருக்க போகிறது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக நாளைய நாள் இருக்கக்கூடும்.
0: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நாளைய தினமும் 7 மணியிலிருந்து 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம். நேர்களே
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் ஈஸ்டர் ஃபம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: Your favorite music on your favorite station 102.7 East FM.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுதே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ.

0: கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும். உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைகோ.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
5: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் FM.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர
2: சுதன்
1: சுரேஷ் கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: Ajax Mitsubishi-il Spring Mega Sale 2026 Outlander PHEV-ku $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid purchase-களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ்க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர் சேல். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஷரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
0: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777 mortgagesolutions.ca.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்ஜோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macamenicum Middlefieldicum Idiyal. இலவசா ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
4: 416-461-6401.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. பாக்கெட்ஸ், $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: போமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்பரோ. PPS குரூப் இங்க் CA.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
6: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி
2: 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் free estimation, free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation, free insulation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: Jackson.
1: The station with the
2: best
1: music.
3: It's East FM.
4: Feel the power.
5: Feel the bass.
6: 102.7 FM.
7: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம் ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 65
8: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
9: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட் சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591.
10: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
11: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
12: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.
13: East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபாஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் கருகில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
4: செய்யலாம்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.
8: Your favorite music on your favorite station, 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி,
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது,
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
10: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
11: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
10: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
11: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
10: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
11: அழகோ அழகு. 6477873784.
12: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம்

காலை வணக்கம். இன்னும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அன்பரையும் காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 27 2026 புதன்கிழமை புத்தமதிய காலை பொழுதுண்டு வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஏஸ்டிஃபம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலையும் 17 ஆக இருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். இந்த நாட்களிலும் கூட சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். திங்கட்கிழமை 20 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸாகவும் புதன்கிழமை 24 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய நாட்களாக இவை இருக்கும். கோடை காலத்திற்குள் நாம் மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வெப்பநிலை மாற்றங்கள் எமக்கு உணர்த்துகின்றன. இதுதான் தொடர்கின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க.

0: நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் கில்போல்ட் இன்று பதவி விலகப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. முன்னாள் அமைச்சரும் நீண்டகால சுற்றுச்சூழல் ஆர்வலருமான ஸ்டீபன் கில்போல்ட் பிரதமர் மாகாணியின் தலைமையிலான லிபரல் கட்சியிலிருந்து விலகும் முடிவினை இன்றைய தினம் அறிவிப்பார் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. லிபரல் கட்சி குழுவிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சரான ஸ்டீபன் கில்போர்ட் விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதான தகவல்கள் அண்மை நாட்களில் வெளியாகியிருந்தன. தனது காலநிலை கொள்கை தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக அவர் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் லிபரல் கட்சியின் குழுவிலிருந்து விலகும் சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் உருவாக்கப்பட்ட காலநிலை கொள்கைகளை தற்போதைய மாகாணி அரசாங்கம் மீளப்பெறும் நிலையில் இந்த முடிவினை ஸ்டீபன் கில்போர்ட் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆல்பர்டா மாகாணத்துடன் மத்திய அரசாங்கத்தின் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த முடிவில் மற்றொரு காரணியாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில மணி நேரங்களில் ஸ்டீபன் கில்போர்ட் அமைச்சரவையில் இருந்து விலகினார். அதுவரையில் அவர் மாகாணி அரசாங்கத்தின் கெனேடிய அடையாளம் கலாச்சார அமைச்சராக செயல்பட்டு வந்திருந்தார். ஸ்டீபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தாலும் சுயேட்சை உறுப்பினராக செயல்படுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஸ்டீபன் கில்போர்ட் அலுவலகம் இந்த முடிவு குறித்து எந்த உத்தியோகபூர்வ அறிவித்தலையும் இதுவரை வெளியிடவில்லை. பிரதமர் அலுவலகமும் இதுகுறித்து மௌனம் சாதித்து வருகிறது. நேற்று காலை அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த பதவி விலகல் குறித்த ஊடகவியலாளர்களின் கேள்விக்கே பிரதமர் மாகாணி எந்த பதிலையும் வழங்கவில்லை. லிபரல் கட்சியிலிருந்து ஸ்டீபன் கில்போர்ட் முழுமையாக விலகுவார் என்ற எதிர்பார்ப்புகள் சமீப வாரங்களில் அதிகரித்திருந்தன. ஸ்டீபன் கில்போர்ட் லிபரல் கட்சி குழுவிலிருந்து விலகுவது சபையில் உள்ள அதிகார சமநிலையை மாற்றாது என கூறப்படுகிறது. ஆனால் கட்சி தாவல்கள் கடந்த மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் மூலம் மாகாணி பெற்றுள்ள பெரும்பான்மையினை மேலும் பலவீனப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்பர்டா மாகாணத்தின் பொது வாக்கெடுப்பு கேள்வி குறித்து நாடாளுமன்றம் கருத்தினையும் வெளியிடாது என பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அக்டோபர் 19 பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மாகாணம் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்த ஒரு கேள்வி இணைக்கப்படும் என முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்தார். அல்பர்டா மாகாணத்தின் இலையுதிர்கால பொது வாக்கெடுப்பு கேள்வி கனடாவில் இருந்து அந்த மாகாணம் பிரிவது குறித்த வாக்கெடுப்பிற்கு வழிவகுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிரிவினைக்கான பொது வாக்கெடுப்பு குறித்து நாடாளுமன்றத்திற்கு மேற்பார்வை பொறுப்பு வழங்கும் மத்திய சட்டம் முன்மொழியப்பட்ட கேள்வியால் செயல்படுத்தப்படவில்லை என தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக பிரதமர் மாகாணி நேற்று கூறினார். இந்த பொது வாக்கெடுப்பு கேள்வி கனடாவின் கிளாரிட்டி சட்டத்துடன் ஒத்துப்போகின்றதா என்பதை மத்திய அரசாங்கம் முறையாக ஆய்வு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்திருந்தார். எபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கனடாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றவர்கள் தம்மை 21 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டும் என கனேடிய சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. குறிப்பாக கொங்கோ குடியரசு மற்றும் தெற்கு சூடான், உகண்டா போன்ற நாடுகளில் இருந்து கனடாவிற்கு திரும்புகின்றவர்கள் எபோலா பாதிப்பினை எதிர்கொண்டிருக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக 21 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என கனேடிய சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. எபோலா தொற்று காரணமாக பல்வேறு பாதிப்புகள் தொடர்ச்சியாக அமெரிக்க நாடுகளில் எதிர்கொள்ளப்பட்டு வருகின்றன. எபோலா தொற்றுடையவர்கள் ஏனைய நாடுகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த தொற்று பரவலை தடுப்பதற்காக இந்த முன்னேற்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கனேடிய சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. இந்த வருடத்தின் ஏனைய காலத்திற்கு மத்திய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் வரிகளை எரிபொருளுக்காக நீக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியான பணவீக்கம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருவதால் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வரிச்சலுகையினை இந்த வருடம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி எஃப் ஒலிவியர் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் பல்வேறுபட்ட வரிகள் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேலும் தூண்டலாம் என்பதால் அந்த வரி அதிகரிப்பை அல்லது வரி அமலாக்கத்தை தொடர்ந்து இந்த வருடத்தில் ஒத்திவைக்குமாறு பி எஃப் ஒலிவியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறோம். 7:19.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1st மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.
9: 7:26.

7:31. இலங்கை செய்திகள். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் பல பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி 2013 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சர் எடுத்திருப்பதாக காணி விடுவிப்பு தொடர்பில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போது இலங்கையின் ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். வடமாகாணத்திற்கு 2 உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு பிரதியமைச்சர், ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் நேற்று முன்தினம் மன்னார் மாவட்டத்தில் கள ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் களப்பயணங்கள் மேற்கொண்டு காணி விடுவிப்பு தொடர்பில் நேரடி ஆய்வுகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆய்வுகளின் பின்னர் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் காணி விடுவிப்பு தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் தமது நிலைப்பாடுகளை தெளிவாக முன்வைத்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட வேண்டிய வீதிகள், வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள் உட்பட பல இடங்கள் தொடர்பில் பெயர் குறிப்பிடப்பட்டு கலந்துரையாடப்பட்டது. அவற்றில் உடனடியாக விடுவிக்கக்கூடிய காணிகள் குறித்து விசேட கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியில் 2013 வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஊடாக உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகளின் அவசியம் இதன்போது வலியுறுத்தப்பட்ட போது பாதுகாப்பு அமைச்சர் அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக ராணுவ தளபதி சபையில் அறிவித்தார். இந்த கலந்துரையாடலில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன், கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ராணுவ கடற்படை தளபதிகள், மாவட்ட மட்ட உயரதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையின் ஒருங்கிணைந்த 5வது மற்றும் 6வது மீளாய்விற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த மீளாய்வு செயற்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. April 9 சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவும் இலங்கை அதிகாரிகளும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்விற்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டினார்கள். விலை நிர்ணய கொள்கைகள் மற்றும் மானிய நடைமுறைகள் குறித்து பொதுமக்களின் கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய திட்ட நிபந்தனைகள், குறிப்பாக செலவிற்கேற்ற எரிபொருள் விலை நிர்ணயம் தொடர்பான நிபந்தனைகளை நாடு தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக உறுதிப்படுத்தினார். கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையில் பணிப்பாளர் ஜூலி கொஷாக் இந்த திட்டத்தை வாரியத்திடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவு, மீட்பு விலையை மீட்டெடுப்பது, நலிவடைந்த குழுவிற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, நிதி உத்தரவாதங்கள் குறித்த ஆய்வை நிறைவு செய்வது ஆகியவையும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கை தற்போது பாரிய பொருளாதார அபாயத்தை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அரசாங்கம் பொருளாதாரம் குறித்து போலி புள்ளி விவரங்களை முன்வைத்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பொன்றின் போது அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி அனுர் குமார தேசநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதார பாதிப்புகளை மறைத்து வருவதாக கூறிய அவர், நாட்டில் எரிபொருள் மற்றும் பால்மா விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அளவு மற்றும் இறக்குமதி செலவினங்கள் குறித்து கேள்வி எழுப்பிய அவர், தேவையான இறக்குமதி காப்புறுதி தரநிலைகளை பேணுவது இலங்கை சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்ட நிபந்தனைகள், வெளிநாட்டு பண அனுப்புதல்கள் குறைவடைந்துள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைதல் போன்ற எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் 2028 முதல் வெளிநாட்டு கடன் மறு செலுத்துகை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான மரணத்தின் போது கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசியின் தரவுகளை பெறுவதற்காக இன்டர்போல் மூலமாக ஆப்பிள் நிறுவனத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான அறிக்கை இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த தமிழர்களின் போது 17, 18, 19 மற்றும் 20 சாட்சியங்கள் வாக்குமூலத்திற்காக அழைக்கப்பட்ட போது 17 மற்றும் 18 சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன. 19 மற்றும் 20 சாட்சிகளின் சட்டத்தரணிகளான ஜனாதிபதி சட்டத்தரணி ரெஞ்சி அரசக்குளரண்ண மற்றும் சட்டத்தரணி உதர முகாந்திரம் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 2 சாட்சிகளுக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்தனர். அவர்கள் முன்னிலையாகாத நிலையில் சாட்சிகளை விசாரணை செய்து மீண்டும் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் 29 அழைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களாக கருதப்படும் ஷிரான் ஃபாசிங் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான எல்டோ தர்மா என்பவர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துபாய் பாதுகாப்பு பிரிவால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இதேவேளை எல்டோ தர்மி என்பவருடன் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். எல்டோ தர்மி என்பவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததோடு பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொண்டமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தது. இதேவேளை ஈரானிய போதைப் பொருள் வலையமைப்புடன் ஷிரான் ஃபாசிங் நேரடி தொடர்புகளை கொண்டிருப்பதாகவும் இவர் அமெரிக்காவில் தேடப்படும் ஒரு நபராக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாயில் ஒரு பெரும் கோடீஸ்வரரைப் போல மறைந்து வாழ்ந்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் 5 முக்கிய பெரும் கடத்தல்காரர்களில் ஷிரான் ஃபாசிங் என்பவர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இவருடைய கைது குறித்து இலங்கை காவல்துறை இதுவரை உத்தியோகபூர்வமான தகவல் எதனையும் வெளியிடவில்லை. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: திருப்பண்பலை இஸ்தஃபம் 102.7
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Sarees for $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz, Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் இஸ்டெஃப்எம் அண்ட் இவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃப்எம் 102.7.
1: 7:46. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:51 நிமிடம். அனைத்துலக செய்திகள். சர்ச்சைக்குரிய ஹோமுஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள இலக்குகளை தாக்கியதன் மூலம் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாகவும் இது யுத்தத்தை முடிவிற்கு கொண்டுவரும் முயற்சிகளை சிக்கலாக்கும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. சமாதான முயற்சிகளுக்கு மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் கடந்த சில வாரங்களில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான குண்டுவீச்சு நாட்களில் ஒன்றாக இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை லெபனான் மீது 120 அதிகமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. எந்தவொரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் தெற்கு ஹோமோஸ்கான் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. அங்கு அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் 7 நடைமுறையில் உள்ள நிலையற்ற போர் நிறுத்தத்தின் கடுமையாக மீறலாக இருக்கும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இருந்தபோதிலும் தமது தாக்குதல்கள் தற்காப்பு நோக்கமுடையவை என்றும் ஏவுகணை தடங்களையும் கண்ணிவெளிகளை பதிக்க முயன்ற படுகளையும் இலக்கு வைத்தே தாம் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மோதலை முடிவிற்கு கொண்டுவருவதற்கான ஒரு உடன்பாட்டை பேச்சுவார்த்தை மூலம் எட்டுவதற்கு சில நாட்கள் ஆகலாம் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார். முன்னதாக இருதரப்பினரும் பகைமைகளை முடிவிற்கு கொண்டு வந்து நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் உடன்படிக்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அந்த ஆரம்பகட்ட உடன்படிக்கையானது ஈரானின் அணுசக்தி திட்டம் உட்பட மிக சிக்கலான பிரச்சினைகளை கையாள்வதற்கு பேச்சுவார்த்தையாளர்களுக்கு 60 கால அவகாசத்தை வழங்கியது. பல பில்லியன் டாலர் மதிப்பிலான முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பதை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இணைக்க வேண்டும் என ஈரானின் பேச்சுவார்த்தையாளர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டாரில் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற ஈரானின் முதன்மை பேச்சாளர் மொஹமத் பஹார் கலீஃப் உட்பட ஈரானிய தூதுக்குழுவினர் தற்போது நாடு திரும்பியுள்ளார்கள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் சுமூகமான உடன்பாட்டை எட்டுவதற்கான மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஈரானிய குழுவினர் கட்டார் தலைநகர் தோஹாவிற்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவருமான மொஹமத் பஹார் கலீஃப் உட்பட்ட குழுவினர் ஈரான் திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டு தரப்பிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் தற்போது நிலை மற்றும் ஏன் இந்த குழுவினர் நாடு திரும்பினார்கள் என்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தை குழுவில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மற்றும் ஈரானின் மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நசார் ஹிமாதி ஆகியோரும் இணைக்கப்பட்டிருந்தனர். ஈரானின் மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த தூதுக்குழுவில் சேர்க்கப்பட்டமையானது அமெரிக்காவுடனான எந்தவொரு உடன்பாட்டின் ஒரு பகுதியாகவும் வாஷிங்டனால் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதி சொத்துக்களை விடுவிப்பது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிவதாக அரசியல் காசாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் ஹமாஸின் ஆயுதப்பிரிவு தளபதி முகமது ஒடே கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஒடேயின் நடமாட்டங்கள் பல மாதங்களாக கண்காணிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் பதுங்கியிருந்த கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக ஷின்பெட் என அறியப்படும் இஸ்ரேலின் பாதுகாப்பு முகமையும் அதன் ராணுவமும் ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. இதேபோன்ற ஒரு தாக்குதலில் அவருடைய முன்னோடி கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பின்பு அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. காசா நகரின் மிகவும் பரபரப்பான சந்தை பகுதிகளில் ஒன்றில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தை இலக்கு வைத்து ஈத் அல் அதாவுக்கு முன்பாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் குறைந்தது 3 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் பலஸ்தீன மருத்துவ நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹமாஸுடன் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய அண்மைய கூடிய தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் உட்பட மேற்கு ஐரோப்பிய பிராந்தியம் முழுவதிலும் தற்போது நிலவரும் கடுமையான வெப்பம் காரணமாக இதுவரை 7 மரணங்கள் பதிவாகியிருப்பதாக பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த 7 மரணங்களும் தற்போதைய கடுமையான வெப்பநிலையின் காரணமாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் மவுட் பிரெகோன் தெரிவித்தார். கடுமையான வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நீர்நிலைகள் மற்றும் கடலில் இறங்கிய போது நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்ததாக அவர் கூறினார். ஏனைய மரணங்கள் விளையாட்டு

0: மெய்யா பொய்யா
1: நீடா ஐயா.
0: பொய்யா
1: மீரா.

காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனத்தியாலத்தை ஒரு அழகான சிந்தனையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கும் என்று சொல்வார்கள். மூடிய கதவையே பார்த்து கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறுவதுதான் அவசியமானது. வாழ்க்கையில் நாம் சில முன்மொழிவுகளை மனதில் வைத்திருப்போம், அல்லது எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் எமது விருப்பத்திற்கேற்ற வகையில் எதுவும் நடந்துவிடவில்லை என்றால் உடனடியாகவே துவண்டு போய்விடுகிறோம். நம் மனம் கல்லறிந்த குளம் போல் கலங்கி போய்விடுகிறது. இதுபோன்ற சமயங்களில் நாம் நிதானமாகவும் தெளிவாகவும் வித்தியாசமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் பல சமயங்களில் சரியான முடிவுகளை எடுப்பதில் சில சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். அப்போதுதான் நாம் மாற்றி யோசி என்ற மந்திர சாவியை உபயோகிக்க வேண்டும். ஒவ்வொரு சவாலுக்கும் நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கிறது. அது எப்படி எவ்வாறு நாம் எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் எமது திறமையும் புத்திசாலித்தனமும் அடங்கியிருக்கிறது. இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

0: எட்டு மணி பத்து நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலையும் 17 இருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கப்போகிறது. பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப்போகிறது. சனிக்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். இந்த நாட்களிலும் கூட சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். திங்கட்கிழமை 20 பாகை செல்சியஸாக இருக்கப்போகிறது. செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸாகவும் புதன்கிழமை 24 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய நாட்களாக இவை இருக்கும். கோடை காலத்திற்குள் நாம் மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வெப்பநிலை மாற்றங்கள் எமக்கு உணர்த்துகின்றன. இதுதான் தொடர்கின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் கில்போல்ட் இன்று பதவி விலகப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னாள் அமைச்சரும் நீண்டகால சுற்றுச்சூழல் ஆர்வலருமான ஸ்டீபன் கில்போல்ட் பிரதமர் மாகாணியின் தலைமையிலான லிபரல் கட்சியிலிருந்து விலகும் முடிவினை இன்றைய தினம் அறிவிப்பார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. லிபரல் கட்சி குழுவிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சரான ஸ்டீபன் கில்போர்ட் விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதான தகவல்கள் அண்மை நாட்களில் வெளியாகியிருந்தன. தனது காலநிலை கொள்கை தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக அவர் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் லிபரல் கட்சியின் குழுவிலிருந்து விலகும் சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் உருவாக்கப்பட்ட காலநிலை கொள்கைகளை தற்போதைய மாகாணி அரசாங்கம் மீளப்பெறும் நிலையில் இந்த முடிவினை ஸ்டீபன் கில்போர்ட் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆல்பர்டா மாகாணத்துடன் மத்திய அரசாங்கத்தின் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த முடிவில் மற்றொரு காரணியாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில மணி நேரங்களில் ஸ்டீபன் கில்போர்ட் அமைச்சரவையில் இருந்து விலகினார். அதுவரையில் அவர் மாகாணி அரசாங்கத்தின் கெனடிய அடையாளம் கலாசார அமைச்சராக செயல்பட்டு வந்திருந்தார். ஸ்டீபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தாலும் சுயேட்சை உறுப்பினராக செயல்படுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஸ்டீபன் கில்போர்ட் அலுவலகம் இந்த முடிவு குறித்து எந்த உத்தியோகபூர்வ அறிவித்தலையும் இதுவரை வெளியிடவில்லை. பிரதமர் அலுவலகமும் இதுகுறித்து மௌனம் சாதித்து வருகிறது. நேற்று காலை அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த பதவி விலகல் குறித்த ஊடகவியலாளர்களின் கேள்விக்கே பிரதமர் மாகாணி எந்த பதிலையும் வழங்கவில்லை. லிபரல் கட்சியிலிருந்து ஸ்டீபன் கில்போர்ட் முழுமையாக விலகுவார் என்ற எதிர்பார்ப்புகள் சமீப வாரங்களில் அதிகரித்திருந்தன. ஸ்டீபன் கில்போர்ட் லிபரல் கட்சி குழுவிலிருந்து விலகுவது சபையில் உள்ள அதிகார சமநிலையை மாற்றாது என கூறப்படுகிறது. ஆனால் கட்சித் தாவல்கள் கடந்த மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் மூலம் மாகாணி பெற்றுள்ள பெரும்பான்மையினை மேலும் பலவீனப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் பல பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி 2013 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சு எடுத்திருப்பதாக காணி விடுவிப்பு தொடர்பில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போது இலங்கையின் ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். வடமாகாணத்திற்கு 2 உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு பிரதியமைச்சர், ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் நேற்று முன்தினம் மன்னார் மாவட்டத்தில் கள ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் களப்பயணங்கள் மேற்கொண்டு காணி விடுவிப்பு தொடர்பில் நேரடி ஆய்வுகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆய்வுகளின் பின்னர் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் காணி விடுவிப்பு தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் தமது நிலைப்பாடுகளை தெளிவாக முன்வைத்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட வேண்டிய வீதிகள், வழிபாட்டுத் தலங்கள், பாடசாலைகள் உட்பட பல இடங்கள் தொடர்பில் பெயர் குறிப்பிடப்பட்டு கலந்துரையாடப்பட்டது. அவற்றில் உடனடியாக விடுவிக்கக்கூடிய காணிகள் குறித்து விசேட கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியில் 2013 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஊடாக உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகளின் அவசியம் இதன் போது வலியுறுத்தப்பட்ட போது பாதுகாப்பு அமைச்சு அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக ராணுவ தளபதி சபையில் அறிவித்தார். இந்த கலந்துரையாடலில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன், கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ராணுவ கடற்படை தளபதிகள், மாவட்ட மட்ட உயரதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சர்ச்சைக்குரிய ஹோமூஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள இலக்குகளை தாக்கியதன் மூலம் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாகவும் இது யுத்தத்தை முடிவிற்கு கொண்டுவரும் முயற்சிகளை சிக்கலாக்கும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. சமாதான முயற்சிகளுக்கு மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் கடந்த சில வாரங்களில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான குண்டுவீச்சு நாட்களில் ஒன்றாக இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை லெபனான் மீது 120 அதிகமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. எந்தவொரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் தெற்கு ஹோமோஸ்கான் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. அங்கு அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் 7 வாரங்களாக நடைமுறையில் உள்ள நிலையற்ற போர் நிறுத்தத்தின் கடுமையாக மீறலாக இருக்கும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இருந்தபோதிலும் தமது தாக்குதல்கள் தற்காப்பு நோக்கமுடையவை என்றும் ஏவுகணை தடங்களையும் கண்ணிவெளிகளை பதிக்க முயன்ற படுகளையும் இலக்கு வைத்தே தாம் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை பேச்சுவார்த்தை மூலம் எட்டுவதற்கு சில நாட்கள் ஆகலாம் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார். முன்னதாக இருதரப்பினரும் பகைமைகளை முடிவிற்கு கொண்டு வந்து நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் உடன்படிக்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அந்த ஆரம்பகட்ட உடன்படிக்கையானது ஈரானின் அணுசக்தி திட்டம் உட்பட மிக சிக்கலான பிரச்சினைகளை கையாள்வதற்கு பேச்சுவார்த்தையாளர்களுக்கு 60 கால அவகாசத்தை வழங்கியது. பல பில்லியன் டாலர் மதிப்பிலான முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பதை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இணைக்க வேண்டும் என ஈரானின் பேச்சுவார்த்தையாளர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.

0: எஸ்எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.
1: பாட்டுக்கரு பண்பலை எஸ்எஃப்எம் 102.7.
2: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
4: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டுவருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
5: செய்யலாம்.
6: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
7: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-84-27.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 8:25. இது குட் மார்னிங் கனடா.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஏழைகள் தோற்றுப்போக வேண்டும் என்பது பணக்காரர்களின் விருப்பமாக இருக்கிறது. ஏழைகளின் தோல்விதான் பணக்காரர்களின் வெற்றியாக இருக்கிறது. இது குறித்து கந்தர்வன் எழுதிய துண்டு என்ற சிறுகதை குறித்தும் மற்றும் சில கதைகள் குறித்தும் பேசுகிறார் பவா செல்லத்துறை. கேட்டு பார்ப்போம்.
1: கந்தர்வனுடைய துண்டு என்கிற அந்த சிறுகதை விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில், சென்னையில் இருந்து அவர்களுடைய பூர்வீக மக்கள் எல்லாம் வெளியில் வந்து மிக உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற, ஜாதிய கட்டுமானத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்காரர் வீட்டில் ஒரு மனுஷன் வந்து எப்பொழுதுமே வேலையாளாக வேலை பார்த்து கொண்டிருப்பார். அந்த ஆள் அன்னைக்கு வரமாட்டார். வீட்டிலிருந்து உங்க பொண்ணு மருமகன் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதனால் வேலு என்கிற இன்னொரு ஆளை அந்த வீட்டுக்கு வேலைக்காக அந்த வீட்டுக்காரர்கள் வர வைப்பார்கள். இவர் வந்து ஒரு துண்டு போட்டுன்னு அந்த வீட்டில் போய் வேலைக்காக நின்று கொண்டே இருப்பார். கொஞ்ச நேரம் பொறுத்து கந்தர்வனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய கதைகளில் ஒன்று, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 பொண்ணு வந்து இந்த ஆளை பார்ப்போம், பார்த்துட்டு உள்ள பார்த்து அம்மா வேலு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுப்போம். ஒரு 6 குழந்தை ஒரு 60 மனிதனை பார்த்து வேலு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுக்கும். அந்த வீட்டிலிருந்து ஒரு அம்மா திரும்பி வருகிற போது இவர் தோளில் போட்டுகிற துண்டை எடுத்து அக்கல்ல வைத்துக் கொள்வார். அந்த கதையின் பெயரே துண்டு. அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சாயங்காலம் முடிகிற போது பல தடவைகள், கிட்டத்தட்ட ஒரு 20 மேல் அந்த துண்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். தோல்ல அந்த துண்டு ரொம்ப குறைந்த நேரம் இருக்கும். இந்த வீட்டுல இருந்து எந்த ஆளை பார்த்தாலும் அவரு அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி அக்கல்லையோ அல்லது இடுப்புலையோ அல்லது தோல்லையோ மாத்தி மாத்தி அந்த துண்டு இருக்கும். வேலை செய்யும் போது தலையில் கட்டிக்கொள்வார். அன்னைக்கு வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வேலை இருக்கிறது, நாளைக்கு வந்துரு வேலு என்று சொல்லி அந்த வீட்டில் மத்தியானம் ஒரு பெரிய அசைவ சமையல் நடக்கும். நாட்டுக்கோழி எல்லாம் தீவிர நமக்கு கொடுப்பாங்க என்று நினைப்பார். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். ஒரு பழைய சாதத்தை வடித்து போட்டு மீந்த குழம்பை எடுத்து அவருக்கு கொடுப்பார்கள். எல்லாம் முடிந்து அவர் வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு வந்துரு மறக்காம என்று சொல்லி அனுப்புவார். அடுத்த நாள் அவர் ரொம்ப பர்பஸா அந்த துண்டை வந்து வீட்டிலேயே விட்டு விட்டு வேலைக்கு போவார். ஆனால் அந்த வீட்டுக்கார அம்மா வந்து இவர் எதேச்சையாக துண்டை மறந்து விட்டார் என்று இவரை கூப்பிட்டு துண்டை மறந்துட்டு போற என்று துண்டை எடுத்து கொடுப்பாங்க. அவர் சொல்லுவாரு, சனிய இது வேற இழவாகுது, எப்ப பார்த்தாலும் இதை வந்து தோளுக்கும் அக்களுக்கும் இடுப்புக்கும் மாற்ற வேண்டியதாகுது, இது வீட்டிலேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு துண்டு என்கிற அந்த அடையாளத்தை வீட்டிலேயே விட்டு விட்டு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவார். அந்த வீட்டுக்காரர் அவரை பார்த்த உடனே, என்னடா வேலை ஏதோ ஒன்று குறையுது என்று சொல்லிவிட்டு, துண்டு இல்லாம உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து துக்கம் துக்கமா வருது என்று சொல்லி தன் வீட்டு பீரோவை திறந்து ஒரு புத்தம் புதிய அயன் பண்ணப்பட்ட ஒரு துண்டை எடுத்து வேலு கையில் கொடுப்பதாக அந்த கதையை கந்தர்வன் முடிப்பார். ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் தங்களுக்கு கீழ் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே ஆசைப்படுகிறார்கள். தங்களுக்கு கீழ் ஏதோ ஒரு அடையாளத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற பெருமிதம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. கலையும் இலக்கியமும் வாசிப்பும் மட்டும்தான் இதை துப்புரவாக அளிக்கிறது. நண்பர்களே, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரி வசூலிப்பவர்களாக வரி வசூலித்து மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்க்கை வாழ்கிற ஒரு தம்புரான் குடும்பம் இருக்கும். அந்த தம்புரான் குடும்பத்திற்கு ஒரு ஆசாரி, அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு ஆசாரி ஒரு மனிதனை கூட்டினார். அவர் சாக்கு பையில் கட்டி ஏதோ ஒரு பொருளை எடுத்துன்னு வருவார். இவன் யாரு என்று அந்த தம்புரான் கேட்கிறப்போ, இவன் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடி மலையில இருக்கிறான், இவன் ஏதோ ஒரு அபூர்வமான பொருளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான், நீங்க பார்க்கணும் என்று சொல்வார்கள். அவன் அந்த அபூர்வமான பொருளை அந்த சாக்கு பையிலிருந்து எடுப்பான். அது ஒரு பலாப்பழம். ஆனால் அந்த பலாப்பழம் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பலாப்பழம் இல்லை, அந்த பலாப்பழம் முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட பலாப்பழம். நூற்றுக்கணக்கான முட்கள் அச்சு அசல் பலாப்பழத்தில் இருப்பது மாதிரி இருக்கும். அந்த தம்புரான் ஆச்சரியப்பட்டு போய் கேட்பார், இதெல்லாம் எப்படி உங்க வீட்டில் இருக்குது என்று கேட்பார். அப்படி என்றால் இதெல்லாம் எங்க வீட்டில் இருக்க வேண்டியது என்று அர்த்தம். அவன் ரொம்ப கூணி குறுகி அந்த பழங்குடி மனிதன் சொல்வான், இல்லை சாமி, இது வந்து ஆண்டாண்டு காலமாக எங்க தாத்தா காலத்திலிருந்து எங்க வீட்டில் தான் இருக்குது, நாங்கள் மிக சிறந்த கணக்கு வல்லுநர்கள் என்று சொல்வோம். அது எப்படி ஒரு கணக்கு வல்லுநர் ஒரு பழங்குடியினாரா இருக்க முடியும் என்று அவனுக்கு புரியலையே. கணக்கு வல்லுநர்னா இல்லை, இந்த பலா மரத்தில் இந்த பலா காயில் எவ்வளவு முள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் கரெக்டாக சொல்லுவான் என்று சொல்வார். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும், இதில் எவ்வளோ முள் இருக்குதுங்க, அவன் 343 முள் இருக்கு, டே எண்ணி பார்க்க மாட்டேன்ற திமிரில் சொல்லாத என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எண்ணி சொல்லிடுவானே சொல்லிடுவேன், இதுதான் கணக்கு, இதுதான் பாரம்பரியமான வேர், இங்கிருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் கற்று தெளிந்தோம் அப்படின்னு சொல்லுவான். ஆச்சரியமாக உள்ள போய் ரெண்டு மரக்கா உளுந்து எடுத்துனுவா என்று சொல்லி இந்த ரெண்டு மரக்கா உளுந்தையும் கொட்டி இது எவ்வளவு உளுந்து என்று கேட்பார். நான் சொல்லுவான் 18,797 உளுந்து. இதே ஆள் வச்சு எண்ண மாட்டேன்ற திமிரில் சொல்லாத, நான் ஆள் வச்சு எண்ணிடுவேன் என்று சொல்வார். எத்தனை எண்ணனாலும் அவ்வளவுதான் சாமி, முன்ன பின்ன எதுவுமே குறையாது என்று சொல்வான். அவனுக்கு அடுத்த இடத்துக்கு அவன் போவான், நீ எல்லாத்தையும் எண்ணி சொல்லிடுவியா, என் பொண்டாட்டி தலையில எவ்வளவு முடி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அவனால என்று சொல்லுவான். அதெல்லாம் சொல்லாங்க 87,437 முடின்னு சொல்லுவான். இப்ப என்ன முடியாது? இப்போ ஒரு வகையில் அந்த பழங்குடி மனிதன் அந்த தம்புரானிடம் தோற்று கொண்டே இருப்பான். கடைசியா சரியே என்ன பார்க்க வந்த என்று கேட்பான். அந்த இடம்தான் நண்பர்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது. என் பையன் பிஏ படிக்க போறான், கையில ஃபீஸ் கட்டுறது காசு இல்லை. இந்த எங்கள் வீட்டில் பாரம்பரியமா இருக்கிற இந்த பலாக்காயை வைத்துக் கொண்டு 1,000 ரூபாய் வேண்டும் தம்புராடே என்று கேட்பான். இப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய கலைஞன் பணம் வைத்திருக்கிறான் என்பதற்காக தன் முன்னால் மண்டியிடுவதை அவன் உள்ளூர ரசிப்பான். அவன் வந்து நான் 1,000 ரூபாய் தரேன், அதுவரையிலும் இந்த பலாக்காய் வந்து என் வீட்டில் அடமானமா இருக்கட்டும் என்று சொல்வான். 1,000 ரூபாய் வாங்கி கொண்டு அவன் நான் வரேன் எஜமானே என்று பிரியும் போது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பழங்குடி மனிதனிடம் நாம் தோற்றுவிட்டோம் என்கிற உள்ளுணர்வு அவனை குத்தும். அவனுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடும், கொஞ்சம் தூரம் அவன் போயிடுவான். போனவனை மறுபடியும் அந்த ஆசாரி விட்டு அவனை வர சொல்லு என்று சொல்வான். மறுபடியும் அவன் திரும்பி வருவான். அவன் சொல்ல எல்லாத்தையும் நீ கரெக்டா எண்ணிடுவியா, இன்னும் ஒரே ஒரு எண்ணிக்கை இருக்கிறது அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடு என்று சொல்வான். இந்த எண்ணிக்கையை நீ சரியா செய்யலனா 100 தோப்புக்காரங்க பண்ணணும், சரியா செஞ்சிட்டனா இந்த 1,000 ரூபாய் நீ திருப்பி தர வேணாம், இது ஃப்ரீ, இந்த பலாக்காயை கூட நீயே எடுத்துக்கோ. ஆனால் இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது. எதுவானாலும் அவனுக்கு தன்னுடைய பாரம்பரிய முறையில் தன்னுடைய அபூர்வமான பட்டறிவில் எல்லா நெல் நாத்து என்று நெல்லை கொட்டினா கூட அவனால் எண்ணி சொல்லிவிட முடியும். இப்ப சொல்லு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டு குதிரையில் இருக்கிற காசுகள் அதெல்லாம் இவர்கள் திருவிதாங்கூர் மகாராஜா பேரில் வரி வசூல் பண்ண காசு, அதிலிருந்து மூட்டை மூட்டையா 2-3 மூட்டை காசை கொட்டி மரக்கால அளந்து போட்டு இது எவ்வளோன்னு சொல்லிடு என்று சொல்வான். எப்படியும் இவனுக்கு கணக்கு தப்ப போவதில்லை. இந்த கணக்கு அவனுக்கு பாரம்பரியமாய் வந்தது, தன்னுடைய மாடசாமி கொடுத்தது, தன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட கணக்கு. அவன் எண்ணாமலேயே அதை பார்த்து விட்டு சொல்வான். தலைமுடியே எண்ணி சொன்ன அவனால் இந்த காசுகளை அப்படி தவறு பண்ணவே முடியாது. அவன் ரொம்ப டக்குன்னு அவன் சொல்வான், இது வந்து 68,437 காசு இருக்கிறது, மாட்டினியா மகனை இரு நில்லு என்று சொல்லிவிட்டு அவன் 4 ஆளை கூப்பிட்டு கம்ப்ளீட்டா எண்ணு என்று சொல்வார். எல்லாரும் காசை எண்ணுவார்கள். இவன் சொன்னதற்கும் அந்த எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, ஒரு 2,000-3,000 காசுகள் வித்தியாசம் இருக்கும். தப்பு பண்ணிட்ட, இப்ப என்ன சொல்ற என்று சொல்வார். நம்மளுக்கு அந்த பழங்குடி தன்னுடைய கண்களில் கண்ணீர் மல்ச, தப்பு நடக்கவே நடக்காது ஏசமா, என்னுடைய மாடசாமி ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் ஏசமா, எங்கேயோ எங்கேயோ தப்பு இருக்கிறது ஏசமா என்று கதர்வான். 100 தோப்புக்காரன் போடணும் என்பது விதி. அவன் கண்கள் தரங்குவ எங்கி 100 தோப்புக்காரன் இல்லை 200 தோப்புக்காரன் கூட போடுறேன், ஆனால் என்னுடைய கணக்கு தப்பாயிடுச்சு, ஒருவன் முன்னால் முதல் முறையாக நான் தோற்று போனேனே என்று அவன் கதறி துடிக்கிற போது, நீ 1,000 ரூபாய திருப்பி கொடுக்க வேணாம், தோப்புக்காரனமும் போட வேணாம், திரும்பி போ, ஆனால் நீ தோத்துட்ட என்பதை ஒத்துக்கொள் என்றான் போர். நம்பர்களே அந்த கதையில் ஒரு மையம் இருக்குது. இவர்கள் திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் வரி வசூல் பண்ணும் போதெல்லாம் அந்த மரக்காலின் உள்ளே புளியை ஒட்ட வைத்து ஒவ்வொரு மரக்காயும் காயின்ஸை அவர்கள் வாங்கும் போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றி அந்த காயின்ஸை சேர்த்து வைத்திருப்பார்கள். அதே வித்தையை வைத்து ஒரு பழங்குடியை அந்த தம்புரான் இப்போது ஏமாற்றியிருப்பார். மாடசாமிக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த திருட்டு நடக்கும். இப்படிதான் உலகம் முழுக்க மேலே இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிற எல்லா மனிதர்களையும் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார். ரமணன் என்கிற ஒரு முக்கியமான கவிஞன் சொல்கிறார், மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே, அவன் கண்ணீர் மறைக்க மறந்த கைகள் கணனில் வேகட்டுமே என்று சொல்கிறான். மனிதனுடைய கண்ணீரை துடைக்க மறந்த எல்லா கரங்களும் கணனில் வேக வேண்டும் என்று ரமணன் ஆசைப்படுகிறான். நன்றி.

0: கேட்கும் இசை எஃப்எம் 102.7.
1: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். பெஸ்டோங் நிகழ்ச்சியில் இன்றும் குணா துரை சிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவர் இழைக்கலாம். குணா, நாங்கள் காப்புறுதியை குறித்து பேசுகின்ற போது எப்போதுமே ஒருவர் இல்லாது போகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு மாற்றீடாக அல்லது அவரால் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை ஈடு செய்வது காப்புறுதி என்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் பலருக்கும் இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே எங்களால் வருமானம் ஈட்ட முடியாத அளவிற்கு சில பாதிப்புகள் வரலாம். விபத்தினாலோ அல்லது கொடிய நோய்களினாலோ இப்படியான பாதிப்பு வருகின்ற போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் தனக்கான அனுகூலங்களை காப்புறுதி மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகள் ஏதாவது இருக்கிறதா? அதை பெற்றுக்கொள்வதில் என்ன மாதிரியான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும்?
2: லிவிங் பெனிஃபிட்ஸ் என்று வரும் பொழுது ரெண்டு விடயங்கள் மிகவும் பாப்புலராக அமைகின்றது. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், அதாவது வந்து கொடிய நோய்களுக்கான காப்புறுதி. இன்னொன்று வந்து டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், அதாவது வந்து நீங்கள் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் உங்களுக்கு மாதாந்தம் பெறுகின்றது. இதில் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்பது வந்து ஒரு லம்சம் மணியாக, டேக்ஸ் ஃப்ரீ மணியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணமே இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் வந்து எப்படியான நிலைமையில் வரும்னு சொல்லி சொன்னால், 26 மெடிக்கல் கண்டிஷன், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக், பைபாஸ் சர்ஜரி, ஆர்டிக் சர்ஜரி, கோமா, பிளைண்ட்னஸ், டெஃப்னஸ், இப்படியாக 26 கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கின்றார்கள். இதில் ஒன்று உங்களுக்கு வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து லம்சமாக அது வருகின்றது. 100,000 என்று சொல்லி சொன்னால் 100,000 உங்களுக்கு லம்சமாக கிடைக்கின்றது. இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது, அதாவது ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம் ஆப்ஷன் கூட இருக்கின்றது. அது வந்து நீங்கள் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை வாங்குகின்றீர்கள், ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்தவித கிரிட்டிக்கல் இல்னஸும் வரவில்லை என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு 65 வயதில் இல்லாட்டி 75 வயதில் அதை வந்து கேன்சல் பண்ணி போட்டு கட்டின காசு முழுதையும் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம், அதாவது வந்து எந்தவித செலவும் இல்லாமலே ஒரு கவரேஜை வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இல்னஸ் வந்தால் உங்களுக்கு அந்த காசு வரும், இல்லை என்று சொல்லி சொன்னால் கட்டின காசு முழுதும் எடுக்க முடியும். எனவே இது வந்து மிகவும் இலகுவாக பெறக்கூடிய இந்த லிவிங் பெனிஃபிட்டான கிரிட்டிக்கல் இல்னஸை வந்து ஒவ்வொருத்தருமே வாங்குவது மிகவும் இன்றியமையாததாக அமைகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னால், எவ்வளவு யங்கஸ்ட் வாங்குகின்றீர்களோ அவ்வளவுக்கு சீப்பஸ்டாக இருக்கின்றது. உங்கள் குழந்தைகளுக்கு கூட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் மிகவும் முக்கியமாக அமைகின்றது. இதை வந்து உதாரணத்துக்கு, ஒரு 40 வயது உள்ளவர் வந்து 50,000 ரூபாய் கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு வெறும் $26 மட்டுமே கொஸ்ட் பண்ணுகின்றது. $26 a month-உடன் $50,000 கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்கி நீங்கள் கரி பண்ண முடியும். உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும் பட்சத்துக்கு உங்களுக்கு 50,000 ரூபாய் டேக்ஸ் ஃப்ரீ லம்சமாக கிடைக்கின்றது.
1: நீங்களும் சிறப்பான நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை பெற்று உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதிகளை கொள்வனவு செய்து கொள்வதற்கும் அல்லது அது தொடர்பிலான அறிவினை பெற்றுக் கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரை சிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அத்துடன் நீங்கள் ஒரு காப்புறுதி முகவராக மாறி உங்களுக்கான ஒரு பக்க வருமானத்தை ஈட்டிக் கொள்ள விரும்பினாலும் கூட நீங்கள் ஜிடி புரோக்கர்ஸோடு இணைந்து கொள்ளலாம். முழுமையான பயிற்சிகளையும் வழிகாட்டல்களையும் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 416-528-1407, 416-528-1407. பெஸ்டோ கேட்டீர்கள், ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். 416-528-1407.

0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். 8:54 நிமிடம்.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை FM 102.7.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர், குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
3: கழிவுகள்.
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mechanical. 416-438-9799. தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி CPA.CA.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவணபவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189. 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.

0: பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-216-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈசஃபமின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈசஃபம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈசஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய இன்னும் ஒரு அழகான காலை இப்பொழுதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். காலை 9:01 இருக்கின்றது. இன்றைய பொழுதிலும் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் மே மாதத்தையும் பெரும்பாலும் நிறைவு செய்திருக்கின்றோம். மே மாதத்தின் 27ஆம் தேதிக்கு வந்து சேர்ந்தாச்சு. மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டெஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரும் வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற சீர்கள் மிக சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் மோடு.

9:07 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளின் முதல் பாடல் ஒலித்திருக்கும் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்ற சிந்தனை மிக மிக அவசியமானது. எப்போதும் நாங்கள் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனையும் கூட. கோபத்தை தொடர்ந்து வைத்திருப்பது வேறொருவர் மீது வீசும் நோக்கத்துடன் சூடான நெருப்பை பிடிப்பது போன்றது. நீங்கள்தான் எரிக்கப்படுகின்றீர்கள் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு நினைவுபடுத்தலாகவும் கூட இது இருக்கும். ஆனால் கோபம் வருகின்ற போது பெரும்பாலும் நாங்கள் மறந்து போய்விடக்கூடிய விடயமாகவும் இருக்கும். முடிந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாவது கோபம் வருகின்ற போது இந்த மாதிரியான சிந்தனைகளை நாங்கள் ஞாபகத்திலே கொண்டு வருவதன் மூலமாக அந்த கோபத்தின் விளைவுகளை சற்று குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திடீரென்று எங்களது மனதில் எழக்கூடிய அந்த கோபம் வந்து பெரும் புயலைப் போல வீசிவிட்டு அடங்கிவிடும். அதற்கு பிறகு எதற்காக கோபப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் சற்று வருந்தினாலும் கூட அது எங்களை சூழ அல்லது எங்களிடம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள் சரி செய்ய முடியாதவையாகவும் கூட ஆகியிருக்கலாம். எனவே இந்த மாதிரியான திடீர் கோபம் வருகின்ற நேரங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனைகளையெல்லாம் நாங்கள் கொஞ்சமாவது நினைவில் வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. கோபத்தை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ளுகின்ற போது இன்னும் ஒருவரை நாங்கள் காயப்படுத்த வேண்டும் அல்லது இன்னும் ஒருவருக்கான பதிலடியை கொடுக்க வேண்டும், அவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கோபத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றோம். அது எப்படி என்று சொன்னால், சூடாக புகைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலக்கரியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பது போலதானாம் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்வது. எனவே அது நாங்கள் அறியாமலேயே எங்களை அழித்துவிடக்கூடியதாக இருக்கும். இந்த சூட்டின் மூலமாக அதிகமாக நாங்கள் தான் பாதிப்பை சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த சிந்தனை தரப்பட்டிருக்கின்றது. எனவே கோபம் வருகின்ற சமயங்களில் அதை சற்று தள்ளி போடுதல் என்பதுதான் அந்த கோபத்தில் வரக்கூடிய அல்லது செயல்களை அல்லது நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எங்களது அந்த ஒரு எதிர்வினை ஆற்றலை சற்று குறைக்கக்கூடிய ஒரு நிலைமையை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்தாமல் சற்று நாங்கள் ஆறப்போடலாம். ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில கணப்பொழுதுகளை நாங்கள் தாமதிக்கின்ற போது அந்த கோபத்தின் அந்த ஒரு உச்சம் என்பது சற்று அடங்கிவிடக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி நீண்ட நாள் கோபங்களையும் கூட மனதுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் பெரும் பாதிப்பானதாக இருக்கும். எங்களது ஆரோக்கியத்தை, எங்களது மனநிலை, எங்களது சந்தோஷத்தை, நிம்மதி எல்லாவற்றையும் அந்த நீண்ட நாள் கோபம் எங்களிடமிருந்து பறித்து விடுகின்றது. அதை எப்போதும் நினைவிலே வைத்துக் கொண்டு இருக்கின்ற விடயங்களை மகிழ்ச்சியாக நாங்கள் மனதுக்குள் போட்டுக்கொள்ளுகின்ற போது இந்த மாதிரியான கோபம், பழிவாங்கும் எண்ணம் எல்லாமே சற்று எங்களிடமிருந்து விலகி சென்று விடும் என்பதை மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கோபத்தை தொடர்ந்து வைத்திருப்பது வேறொருவர் மீது வீசும் நோக்கத்துடன் சூடான நிலக்கரியை தொடர்ந்து வைத்திருப்பது போன்றது. நீங்கள்தான் அதன் மூலமாக எரிக்கப்படுகின்றீர்கள் என்பதை அழகாக ஆழமாக சொல்லி இருக்கின்றது இந்த சிந்தனை. சூரிய வெளிச்சத்துடன் தான் இன்றைய நாளையும் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வாரம் என்று சொன்னால் மழை குறைவாக, வெளிச்சம் அதிகமாக இருக்கின்ற ஒரு வாரமாகத்தான் தொடர்கின்றது. மே மாதத்தின் நிறைவையும் நாங்கள் நெருங்கியாற்று. எனவே இந்த மாதிரியான நிலைமைகள் தான் இனி பெரும்பாலும் இருக்கும். 16 காலை பொழுது இப்போதைய வெப்பநிலை 16°C நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது, முகில் கூட்டங்கள் வானத்தில் இல்லை. இன்றைக்கு பெரும்பாலும் இதே நிலைமையில் தான் வெளிச்சம் இருக்கும். இடையிடையே சற்று முகில் கூட்டங்கள் கொஞ்சம் வரலாம். ஆனாலும் கூட பிரதானமாக வெயிலைத்தான் நாங்கள் தொட இருக்கின்றோம் என்று பார்க்க இருக்கின்றோம். 8:47 தான் இன்று சூரியாஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அது வரைக்குமே தொடர்ந்து வெளிச்சத்தை காணலாம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 25°C இருக்கும். 25 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். நேற்று போலல்லாமல் சற்று குறைவான ஒரு உடல்நிலை இன்றைக்கு இருக்கும். ஆனாலும் மிகச்சிறந்த ஒரு உடல்நிலையாகவும் இருக்கும். அதிக வெப்பம் என்று சொல்லி நாங்கள் குறைப்பட முடியாத நல்ல வெப்பநிலை இருக்கின்ற ஒரு அழகான பகல் பொழுதை இன்று நாங்கள் அனுபவிக்கலாம். இரவில் 13 வெப்பநிலை இருக்கும். 11°C இரவின் உடல்நிலையாகவும் இருக்கப் போகின்றது. தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் அதுவுமே பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கும். ஆனால் இன்றிலும் பார்க்க சற்று குறைந்திருக்கக்கூடிய வெப்பநிலை உடல்நிலை இருக்கும். 20 தாண்டியதுதான், 21 இருக்கும். 21 நாங்கள் உணரப்போகின்றோம். மெயின்லி சனி நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் கூட பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். 23 வெப்பநிலை, 23 உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் 20 சற்று குறைவாக அல்லது 20 அண்மித்த நிலையில் வெப்பநிலை உடல்நிலை இருக்கக்கூடிய மே மாத
மாதத்தின் நிறைவான நாட்களை கொண்டிருக்கின்ற ஒரு வாரிறுதியாகவும் கூட இந்த வாரிறுதி வரப்போகின்றது. சனிக்கிழமை 18-18 உணரப்போகின்றோம், வெயில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20-20 உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தை முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். அடுத்த திங்கள் 19-19 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் கூட இருக்கின்ற இலகான பகல் பொழுதையும் தர இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே ஒரு வார காலத்திற்கு இந்த மழைத்தூளுக்கான சாத்தியம் எதுவும் கூட தென்படவில்லை. வெயில் நிறைந்திருக்கின்ற நல்ல வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அழகான நாட்கள் வர காத்திருக்கின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். வாரிறுதி தாண்டி நாங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே நுழையப் போகின்றோம். எனவே நிறைய மாற்றங்கள் வர இருக்கின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்ல முடிகின்றது. 9:12 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை வலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. Good Life Flooring. CA.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ். 416-292-2455. 416-292-2455.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998. 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Tandra & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
11: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை 9:25 ஆகியிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் இன்றைய தினம் மே மாதம் 25 ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் ஒன்றுக்கான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எந்த உயிரினம், அதன் தன்மைகள் என்ன என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு போக்குவரத்து நிலைமைகளையும் சற்று பார்க்கலாம். 401 வெஸ்ட்பவுண்டின் தாமத நிலைமைகளை பார்க்கின்ற போது இந்த வேளையில் கெனடி வீதிக்கு சற்று முன்னர் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதிக தாமதங்கள் எக்ஸ்பிரஸில் தான் நிலவக்கூடிய நிலைமை விக்டோரியா பார்க் வரைக்கும் காணப்படுகின்றது. டிவிபி ஆன்மீத்த பகுதியில் இருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் வந்து அதிக தாமதங்களையும், கலெக்டர்ஸ் வந்து பேவியூ வரைக்கும் அதிக தாமதங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த பொழுதில் மீண்டும் யங் ஸ்ட்ரீட் தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட பாதஸ்ட் வரைக்கும் கலெக்டர்ஸ் அதிகமான வாகன நெரிசல்களையும் கொண்டிருக்கின்றது. எனவே தாமதங்கள் சற்று அதிகம் காணப்படுகின்ற ஒரு காலை வழி என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்ல முடிகின்றது. மீண்டும் கிப்ளிங்கிலிருந்து மார்ட்டின் கோ ரோட் வரைக்கும் தாமதங்கள் குறைவாக காணப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் சற்று ஆரம்பிக்கின்றன. இந்த வேளையில் வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் சற்று அதிகரிக்கின்றது கலெக்டர்ஸில் தாமத நிலைமைகள். ஹைவே 400 பகுதியிலும் கூட கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றது இந்த தாமதம். மீண்டும் பதர்ஸ் தாண்டிய இடங்களிலும் கூட தாமதங்கள் குறைந்த அளவில் தொடர்ந்து காணப்படுகின்றன. டிவிபி வரைக்கும் டிவிபி சவுத் பவுண்ட் 401 தான் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. யோக் மில்ஸ் ரோட் தாண்டிய இடங்களிலும், மீண்டும் லோரன்ஸ் அவென்யூ தாண்டிய இடங்களிலும், எக்லிங்டன் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களும், அதுக்கு பிறகு இடையிடையில் தாமதங்கள் குறைந்து கூடக்கூடிய நிலைமையும் கார்டனர் வரைக்குமே காணப்படுகின்றது. இந்த வழியில் டிவிபி நோர்த் பவுண்டை பார்த்தோம் என்று சொன்னால், எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலிருந்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டை பார்க்கின்ற போது ஸ்டீல்ஸ் தாண்டிய இடத்தில் தாமதங்கள் ஆரம்பித்தாலும், ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்கும் தான் அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் ஷெப்பேட்டுக்கு சற்று முன்னர் ஆரம்பிக்கக்கூடிய கடுமையான தாமத நிலைமைகள் 401 வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் இன்றைய நாயகன் யார் என்று சரி பார்க்கலாம். வேர்ல்டு ஆட்டர் டே ஆகின்ற இன்றைக்கு பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீர் நாய்கள் வந்து மிக அதிகமாகவே விரும்பப்படுகின்றன. எதற்காக என்று சொன்னால், அவற்றின் அந்த ஒரு பிளேஃபுல் பிஹேவியருக்காக போதும். ஏதாவது ஒரு செயலை வந்து வித்தியாசமாக எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்தன்மை மிக்க ஒரு உயிரினம் என்பதைத்தான் சொல்லலாம். இவை வந்து ஒரு செமி அக்வாட்டிக் மெமல்ஸ் ஆகவும் கூட இருக்கின்றன. அதே நேரம் ஒரு அக்வாட்டிக் எக்கோ சிஸ்டம் வந்து சமநிலையோடு ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஆட்டர்ஸ் மிக மிக அவசியமானவை என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி அவற்றின் சிறப்பம்சங்களை நிறையவே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஸ்கில்ட் ஆன டூல் யூசர்ஸ் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதை தாண்டி மிக அதிகமாகவே உணவை உண்ணக்கூடிய ஒரு சிறிய பாலூட்டி உயிரினம் என்பதையும் கூட இந்த ஆட்டர்ஸ் தொடர்பாக சொல்ல முடிகின்றது. இந்த உயிரினத்தில் காணப்படக்கூடிய திக்கஸ்ட் ஃபர் எந்த ஒரு மேமலுக்கு இருக்கக்கூடியதிலும் பார்க்க மிக மிக தடிப்பான அந்த உரோமத்தை கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினம் இது என்பதைத்தான் சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதன் தோலில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், ஒரு ஸ்குவேர் இன்ச் அந்த ஒரு இடத்திலே ஒரு 1 மில்லியன் ஹேர்ஸ் கூட இருக்குமாம். அந்த உரோமங்கள் அவ்வளவு தடிப்பாக திக்காக இருக்கக்கூடிய வகையில் தான் அதன் அந்த ஃபர் வந்து இயற்கையினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அங்கே இருக்கின்ற ஒரு ஆச்சரியம். 1 மில்லியன் ஹேர்ஸ் பர் ஸ்குவேர் இன்ச் என்று சொல்லித்தான் அந்த உரோமம் தொடர்பான ஆச்சரியம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு அடர்த்தியான டபுள் லேயர் ட்ரப்ஸ் அந்த அந்த தோலிலே காணப்படும். அது வந்து காற்றை சிறைப்பிடிப்பதன் மூலமாக அந்த தோல் உரோமம் வந்து கொஞ்சம் வறண்ட நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பை வழங்குகின்றதாம். அதே நேரம் குளிரான நீர் ஃப்ரீசிங் வாட்டர்ஸில் எல்லாம் அது நீந்துகின்ற போது அதற்கு ஒரு இன்சுலேஷன் மாதிரியும் கூட அந்த தடிப்பான அடர்த்தியான அந்த ஃபர் வந்து அதுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஒரு ஆச்சரியம் என்னென்னு சொல்லி பார்த்தால், அதன் அந்த ஒரு டூல் யூசிங் நடத்து என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் தவிர்ந்த
ஏனைய ஒரு சில பாலூட்டி உயிரினங்கள் வந்து அந்த டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடியவையாக இருக்கின்றன. அவற்றில் இந்த சியோட்டிசம் கூட தனித்துவமானவை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பல படங்களையும் நீங்களும் பார்த்திருக்கலாம். இவை வந்து சிறிய சிறிய கற்களை, அதிலும் கொஞ்சம் வலுவழுப்பாக அழகாக இருக்கக்கூடிய அந்த ராக்ஸை வந்து தன்னோடு எடுத்துக்கொள்ளுமாம். அது நீந்துகின்ற போது தனது அந்த நெஞ்சிலே அவை வைத்துக் கொள்ளும். எதுக்காக என்று சொல்லி பார்த்தால், இவை வந்து இந்த ஷெல்ஃபிஷ் போன்ற தடிப்பான ஓடுகளை கொண்டிருக்கின்ற அந்த உயிரினங்களை உண்பதற்கு, அவற்றை அந்த ராக்ஸினால் உடைப்பதற்காகவே அந்த சிறிய ராக்ஸை வந்து தங்களது அந்த நெஞ்சில் வைத்து அவை சுமந்து செல்கின்றன. அந்த அளவுக்கு ஸ்கில்டான டூல் யூசர்ஸ் இவை என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றின் அந்த முன்னங்கால்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் ஆஃப் ஸ்கின் வந்து இருக்கின்றதாம், ஒரு சிறிய ஒரு பாக்கெட் மாதிரியான ஒரு தோல், அதற்குள்ளே அது வைத்து பாதுகாத்து கொள்ளுமாம் அந்த சிறிய கற்களை என்பதும் கூட இன்னும் ஒரு ஆச்சரியம். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தியும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இவற்றுக்கு வந்து மிக மிக அதிகமான அந்த மெட்டபாலிசம் இருக்கின்றதாம். இதன் காரணமாக அதன் உடல் எடையின் 25% எடை கொண்ட உணவை அது ஒவ்வொரு நாளிலும் உள்ளெடுத்தாக வேண்டியதாகவும் இருக்கும். இதை செய்வதற்காக அதிகமாக தேடி தேடி உணவை உட்கொள்ளக்கூடியவையாகவும் கூட இந்த உயிரினங்கள் இருக்கின்றனவாம். மீன்கள், நண்டுகள், ஸ்குவிட், ஃப்ராக்ஸ், சி அர்ச்சின்ஸ் போன்றவற்றை அதிகம் இவை உட்கொள்ளக்கூடிய உயிரினங்களாகவும் கூட இவை காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீரில் அவை நீந்துவதற்கென்றே அவற்றுக்கு தனித்துவமான உடல் அமைப்பு காணப்படுகின்றது. நேர்த்தியான ஒரு உடல் அமைப்பு என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். சவ்வு மாதிரியான பாதங்கள் இருக்கும். இந்த சிறிய படகுகளில் இருக்கக்கூடிய அந்த ரட்டர்ஸ் மாதிரி தானே அவற்றின் இந்த வாலும் கூட நீரில் அவை நீந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நீருக்கடியில் அவை வந்து தங்களது அந்த நோஸ்ட்ரில்ஸ், அந்த நாசி துவாரங்களையும் காதுகளையும் கூட மூடக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கின்றனவாம். எனவே அப்படியே காதுகள், மூக்குத்வாரங்கள் போன்றவற்றை மூடிக்கொண்டு கிட்டத்தட்ட 8 நிமிடங்களுக்கு அதன் அந்த சுவாசத்தை, அந்த மூச்சை வந்து அதனால் அடக்கி வைத்திருக்க முடியும் என்பதும் இன்னும் ஒரு தனித்துவம் என்பதை எங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதை விட இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம், இந்த சியோட்டர்ஸ் வந்து பெரும்பாலும் ஓய்வெடுக்கின்ற போது பெரிய ஒரு குழுவாகத்தானாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சில உயிரினங்களிலிருந்து 100 வரை கூட ஒரு குழுவிலே இருக்கலாமா. அவை என்ன செய்யும் என்று சொன்னாலும் அந்த ஓய்வெடுக்கின்ற அந்த நேரத்திலே ஒன்றாக இருப்பதற்காக அந்த கடல் தாவரங்கள் இருக்கின்றது, அதிலும் குறிப்பாக இந்த கெல்ப் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயரமாக நீளமாக வளரக்கூடிய அந்த கடல் தாவரங்கள், ஒரு கொடி மாதிரி நீரில் அந்த அடியிலிருந்து மேல் வரை வளரக்கூடிய தாவரங்களாக இருக்கும். அவற்றை தங்களை சூழ சுற்றி கொண்டு அவை ஒன்றிலிருந்து ஒன்று விலகி நீரினால் அடுத்து செல்லப்படாமல் ஒன்றாக இருப்பதற்கு அந்த கெல்ப்பை அவை பயன்படுத்துகின்றன என்பதை இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த சியோட்டஸ் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றுக்கான ஒரு தினம் இன்றைய நாள் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். 9:33 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைகோ
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மற்றொன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:45 இருக்கின்றது. இயற்கையை வந்து போதும் எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கும். அதன் ஒவ்வொரு உருவாக்கமும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டிப்பாக கொண்டிருக்கும். அழகான பல விடயங்களை, பல புரிதல்களை நாங்கள் இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பான பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். அது தாத்தாவும் பேரனும் வந்து தோட்டத்திற்கு செல்லுகின்றார்களாம். ஒரு மாமரம் இருக்கின்றது. அங்கே பல பருவங்களில் அந்த மாங்காய்களும் மாங்கனிகளும் அந்த மாமரத்தில் இருக்கின்றன. அந்த சிறுவன் தனது தாத்தாவை பார்த்து கேட்கின்றான், ஒரு காயை பறித்து சாப்பிட்டு விட்டு சொல்கின்றானாம், ஏன் இந்த காய் இவ்வளவு புளிப்பாகவும் கசப்பாகவும் இருக்கின்றது, அதன் தோல் தடிப்பாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு அது கவர்ச்சியாகவும் இல்லையே, ஆனால் இதே மரத்தில் காய்க்கின்ற இந்த மாம்பழங்கள் மட்டும் கவர்ச்சியாக மஞ்சள் நிறத்தில் பறிக்க வேண்டும் என்ற ஆசையை தருகின்றதே, அதை நாங்கள் சாப்பிடுகின்ற போது மிக சுவையாக இருக்கின்றதே, இதற்காக இந்த மாற்றம் என்று சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தனது தாத்தாவிடம் கேட்கின்றனாம். தாத்தா அதற்காக கொடுக்கின்ற விளக்கம்தான் மிக அருமையானது. நாங்கள் பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. காய்கள் கசப்பாகவும் கனிகள் இனிப்பாகவும் இருப்பது வெறும் சுவை தொடர்பான விடயம் மட்டுமல்ல, அது இந்த பூமியில் உருவாகக்கூடிய உயிர்கள் அதிலும் குறிப்பாக இந்த தாவரங்களுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சி உருவாக்கியிருக்கின்ற ஒரு அற்புதமான உயிரியல் தந்திரம். காய் தன்னை பாதுகாக்க கசப்பாகவே இருக்கும், ஆனால் கனிகளோ அந்த மரங்களை உலகம் முழுவதும் பரப்பிக்கொள்ள இனிப்பாக இருக்கும். சரி, காய் ஏன் கசக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், காய் வந்து பழுக்காத ஒரு பழம். அது வந்து முழுமையாக இன்னமும் அதன் நிறைவான வளர்ச்சியை பெற்றுவிடவில்லை. அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து முதிர்ச்சி அடையாத நிலையிலே இருக்கும். எனவே இந்த காய்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பழங்கள் வந்து ஒரு மரத்தின் இனப்பெருக்கத்திற்காகத்தான் உருவாக்கம் செய்யப்படுகின்றன. அதற்குள் இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த விதைகள் வேறு இடத்தில் விழுந்து முளைக்கின்ற போது அந்த தாவர இனம் பெருகிக் கொண்டே போகும். இப்போது இந்த காய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து முழுமை அடையவில்லை, முதிர்ச்சி அடையவில்லை. எனவே அந்த இனப்பெருக்க நோக்கம் வந்து அங்கு நிறைவு பெறவில்லை. இந்த நிலையில் யாராவது அதை பறித்து சாப்பிட்டால் அந்த விதையை எங்காவது போட்டாலும் கூட அது முளைக்கப் போவதில்லை. எனவே அந்த தாவரம் அந்த காயை உருவாக்கியிருக்கின்ற அந்த பழத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய நோக்கம் அங்கு நிறைவேறப்போவதில்லை. எனவே அந்த தாவரம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் இப்போது சாப்பிடாதே என்பதை எங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு சிக்னலாக இருக்கின்றது. அதற்காகத்தான் காய்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை கொஞ்சமல்ல, சில காய்கள் வந்து மிக அதிகமான புளிப்போடும் இருக்கும், கசப்பாகவும் கூட இருக்கும், அதில் டாக்ஸின்ஸ் இருக்கும். அதன் அந்த ஒரு மேல் பக்கம் அல்லது தோல் என்று சொல்லி பார்த்தால் அதுவும் கொஞ்சம் ஹார்டான டெக்ஸ்சர் கொண்டதாகவும் கூட இருக்கின்றது. இது எல்லாமே இப்போது நீ என்னை சாப்பிடக்கூடிய பருவம் இதுவல்ல என்று சொல்லி எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிக்னல் தான். அதுக்கு பிறகு இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பல காய்களில் வந்து பயாலஜிக்கல் டிஃபென்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து உருவாகுகின்றதான். டானின்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் இந்த பிட்டர் கம்பவுண்ட்ஸ் போன்றவை அதில் நிறைந்திருக்கும். இதுக்கும் கூட காரணம் இருக்கின்றது. பூச்சிகள் அதனை அண்டாமல் தடுப்பதற்கு, அல்லது விலங்குகள் அதனை உண்ணாமல் தடுப்பதற்கு, அல்லது மனிதர்கள் அதனை அது முதிர்வதற்கு முன்பே, முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே அதை சாப்பிடாமல் தடுப்பதற்கும் கூட அவை உதவுகின்றன. அதற்கு அடுத்த பருவம்தான் கனிகள். இந்த கனிகள் இனிப்பாக இருப்பதற்கும் இயற்கை காரணத்தை வைத்திருக்கின்றது. விதைகள் வந்து சரியாக முதிர்ச்சி அடைந்த பின் தாவரத்தின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த காய்கள் கனிந்து பழமாகின்றன. இப்போது என்னை சாப்பிடு, சாப்பிட்டு விட்டு என் விதைகளை வேறு இடத்தில் கொண்டு போய் பரப்பிவிடு என்று சொல்லி எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திதான் அந்த இனிப்பும் அந்த பழத்தின் கவர்ச்சிகரமான நிறமும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்னும் பல தன்மைகளை அது எங்களை கவரக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ளுகின்றது. ஸ்வீட்னஸ் இருக்கும், அதிலிருந்து எங்களை ஈர்க்கக்கூடிய அந்த அரோமா, அழகான அந்த பழத்தின் நறுமணம் இருக்கும், பிரைட்டான கலர்ஸிலே அந்த பழங்கள் இருக்கும், அதே நேரம் அதன் தோல் பகுதியும் கூட மிக மென்மையாக மாறி இருக்கும். இப்படி பல மாற்றங்களை அது கொண்டு வருகின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், என்னை இந்த பூமியில் பரப்பிவிடு, என் இனத்தை பெருகுவதற்கான வாய்ப்பை நீ வழங்கு, இந்த பழத்தை உண்பதன் மூலமாக இந்த பூமியில் என்னை நிலைநிறுத்துவதற்கான
ஒரு நீ ஒரு செயலை நீ செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அந்த காய்கள் பழமாக மாறுகின்ற போது நிகழ்கின்ற மாற்றங்கள் இங்கு அமைகின்றன. குரங்குகளோ பறவைகளோ அல்லது மனிதன் போன்ற உயிர்களோ இனிப்பை அதிகம் விரும்புகின்றன. இனிப்பு வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாகவும் கூட இருக்கின்றது. இந்த ஒரு தன்மையை தான் தாவரங்கள் பயன்படுத்துகின்றன. அதாவது, நான் உனக்கு இனிப்பான பழங்களை தருகின்றேன், நீ என் விதையை உலகம் முழுவதும் கொண்டு செல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான ஒரு பரிமாற்றம் தான் அது. கோ எவல்யூஷன் என்று சொல்வார்கள். என்னிடமிருந்த ஒன்றை நீ பெற்றுக்கொள், அதன் மூலமாக எனக்கும் நன்மையை செய் என்று ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இது இயற்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எவல்யூஷனரி பார்ட்னர்ஷிப் என்று சொல்லித்தான் இதை மனிதர்களும் அந்த அல்லது ஏனைய விலங்குகளும் அல்லது தாவரங்களும் பகிர்ந்து கொள்ளுகின்றன. விலங்குகள் பழங்களை சாப்பிடுகின்றன. அந்த சாப்பிட்ட பழங்களின் விதைகள் பல இடங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகின்றன. ஒரு சில உயிரினங்கள் முழுமையாகவே அந்த பழங்களை சாப்பிடுகின்ற போது அவற்றின் கழிவுகளின் மூலமாக ஒவ்வொரு இடத்திற்கு அந்த விதைகள் எடுத்து செல்லப்படுகின்றன. புதிய செடி வளர்கின்றது. இருவருக்கும் லாபம். பழங்கள் எங்களுக்கு, இனப்பெருக்கம் அந்த தாவரங்களுக்கு. அதே நேரம் இந்த பழங்களின் நிறங்கள் கூட ஒரு மிக முக்கியமான சிக்னலாக இருக்கின்றது. சிவப்பு, மஞ்சள் நிறம், ஆரஞ்சு என்று சொல்லி கண்களை கவரக்கூடிய வகையில் அந்த பழங்கள் மாறி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி எங்களுக்கு அவை ஒரு செய்தியை சொல்லுகின்றன. எனவே இயற்கை எப்போதும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றது. மனிதர்களும் இயற்கையிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. இயற்கை முதலில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்றது, பின்னர்தான் தன்னை அது மற்றவர்களோடும் கூட பகிர்ந்து கொள்ளுகின்றது. அழகான இயற்கை சொல்லுகின்ற ஒரு செய்தி மனிதர்களுக்கான ஒரு சிறந்த பாடமாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நாளின் மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் சொல்லிக் கொள்ளலாம். 9:52 இஸ்எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 647 Oh My Home.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
6: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
7: கலர் ரிப்பன்,
6: சுரேஷ்,
7: சங்கீத மேகம்,
6: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
8: MJS Gold House.
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
8: MJS Gold House.
9: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

காலை 10:01 மீஸ் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான புதன்கிழமையின் காலை வேளை. எஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 நமது இமெயில் முகவரி. யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ். எரிபொருள் நிரப்புவதாக இருந்தால் நாளை வரை காத்திருத்தல் நல்லது. இந்த காரணம் என்றால், நாளை மே மாதம் 28 எரிபொருள் விலை 9% வரைக்கும் குறையலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய விலையிலிருந்து நாளைக்கு வந்து எரிபொருளை 9% குறைவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 18 வெப்பநிலை, 18 உணர்கின்றோம். வானம் தெளிவாக இருக்கின்றது, சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. பிரதானமாக வெயில் நிறைந்த பகல் பொழுதைத்தான் இன்று நாங்கள் தொடர்ந்து சந்திக்க இருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வாக 25 இருக்கும். 26 இன்று உணர்கின்ற கூடிய உணர்நிலையாகவும் இருக்கும். இரவு பொழுதில் 13-11 இரவின் உணர்நிலையாக இருக்கப் போகின்றது. 8:47 தான் இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். எனவே சூரிய வெளிச்சம் மிக்க அழகான நல்ல வெப்பநிலை இருக்கின்ற அதிக வெப்பம் இல்லாத ஒரு நாளாகவும் கூட இன்றைய தினத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். வியாழக்கிழமை 21 வெப்பநிலை நாளைக்கு இருக்கும். 21 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தால் 23 உணரப்படும். மெயின்லி சனியாகவும் கூட வெள்ளிக்கிழமை பகல் பொழுதும் இருக்கும். இந்த மே மாதத்தின் நிறைவான வார இறுதி சனிக்கிழமை பார்த்தால் சற்று ஒப்பீட்டளவிலே வெப்பநிலை குறைகின்ற திருப்பதிலும் பார்க்க 18 இருக்கும். 18 உணரப்படும். ஆனால் வெயில் நிறைந்திருக்கின்ற அழகான பிரகாசமான பகலையும் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வெளிச்சத்தையும் முகிர்கூட்டங்களையும் சேர்த்து காணப்போகின்றோம். 20 வெப்பநிலை, 20 உணர்நிலையும் இருக்கும். திங்கள் 19 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். எனவே அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சத்தை தரக்கூடிய அழகான நாட்களாகவும் அதிக வெப்பம் இல்லாத நாட்களாகவும் 20 அண்மித்திருக்கின்ற வெப்பநிலை உணர்நிலையோடு நீடிக்கக்கூடிய நாட்களாகவும் கூட ஜூன் மாதத்தின் ஆரம்ப நாட்களும் அமையப் போகின்றன என்பது தொடர்பாகவும் இந்த பொழுதில் காலநிலை தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். 10:03 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்றென்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:09 இருக்கின்றது. இன்றைய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஹமாஸின் மிலிட்டரி விங், அதன் புதிய கமாண்டர் மொஹமத் ஒடே, இஸ்ரேல் நேற்றைய தினம் காசா பகுதியில் நடத்தியிருக்கின்ற தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மொஹமத் ஒடே பொறுத்தளவில் இவருக்கு முந்தைய தலைவர் இந்த மே மாதத்தின் ஆரம்பத்தில் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் அந்த பதவிக்கு வந்திருக்கின்ற நிலையில்தான் ஒரு மாதத்திற்குள்ளாகவே அவரும் கூட இப்போது கொல்லப்பட்டிருக்கின்றார். குறைந்தது 3 பாலஸ்தீனியர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காசா சிட்டியில் இருக்கக்கூடிய மிக பரபரப்பான ஒரு மார்க்கெட் ஏரியாவில் இருக்கின்ற ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் அவர்கள் தங்கியிருந்த போதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலி மிலிட்டரியோடு ஷின்பட் செக்யூரிட்டி சர்வீஸும் இணைந்து தொடர்ச்சியாக பல மாதங்கள் மொஹமத் ஒடே அவரது நடமாட்டம் தொடர்பாக அவதானித்ததை தொடர்ந்துதான் அவர் அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்தமை தொடர்பாக கிடைத்த தகவல்களை அடுத்து அந்த தாக்குதல் அவரை இலக்கு வைத்து அந்த கட்டடத்தின் மீது நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹமாஸ் இப்போ இந்த தாக்குதல் தொடர்பாகவும் உயிரிழப்பு தொடர்பாகவும் இதுவரைக்கும் அந்த ஆபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவையும் வெளியிடவில்லை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு லோக்கல் ஹமாஸோஸ் மற்றும் உயிரிழந்த முகமது ஒடேயின் உறவினர்களின் தகவல்களின் அடிப்படையில் ஒடே, அவரது மனைவி மற்றும் அவரது அடல்ட் சன் ஆகியோர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் கடந்த அக்டோபர் மாதத்தில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் அமலுக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு டெய்லி பேசிஸிலே இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து காசா பகுதியின் மீது நடத்தப்படுகின்றமை தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தாக்குதல்களை பொறுத்தளவில் காசா சிட்டியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியின் மீது தானம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் 3 தளங்களும் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் முன்னால் இருக்கின்ற அந்த வீதிகளில் மிக மிக அதிகமான கடைகள் அல்லது அந்த கடைகளிலே பொருட்களை வாங்க வரக்கூடிய ஷாப்பர்ஸ் வந்து அதிகம் காணப்பட்டிருந்த நிலையில்தானாம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போது இந்த முஸ்லீம் ஹாலிடே ஈத் அல் அதா வருகின்றது. எனவே அதற்காக மிக மிக பரபரப்பாக அந்த ஷாப்பர்ஸ் வந்து அந்த இடத்தில் இருந்திருக்கின்ற நிலையில்தான் இந்த தாக்குதல்கள் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த தாக்குதலை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால், வெவ்வேறு திசைகளிலிருந்து குறைந்தது 5 ஏவுகணைகள் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் அந்த கட்டடத்தின் மீது தாக்கியிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் அந்த செய்திகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. IDF மற்றும் ஷின்பட் செக்யூரிட்டி சர்வீசஸ் இணைந்து மொஹமத் ஒடே என்ற தீவிரவாதியை நாங்கள் இப்போது அழித்திருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் அந்த ஸ்டேட்மெண்டில் தெரிவித்திருக்கின்றது IDF. அதே நேரம் தொடர்ச்சியாக பல மாதங்கள் நாங்கள் அவரை கண்காணித்திருந்தோம், எனவே அதன் அடிப்படையில் தான் கிடைத்திருக்கின்ற புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் துல்லியமான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய மொஹமத் ஒடே அக்டோபர் 7 இஸ்ரேலிய பகுதிகள் மீது ஹமாஸ் நடத்தியிருக்கின்ற அந்த தாக்குதலில் இவரும் கூட ஒரு மூளையாக செயற்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் என்பது தொடர்பாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவரது அலுவலகத்திலிருந்தும் கூட இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 7 படுகொலையின் சூத்திரதாரிகளில் ஒடேயும் ஒருவர் என்று சொல்லியும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல இஸ்ரேலிய குடிமக்கள் மற்றும் IDF வீரர்களின் கொலை, கடத்தல் மற்றும் காயப்படுத்தலுக்கு ஒடே பொறுப்பானவர் என்பது தொடர்பாகவும் அவர் தொடர்பான தகவல்களையும் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவரது அலுவலகம் பகிர்ந்திருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வருடம் அக்டோபர் 10 இந்த காசா பகுதியில் நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள்
நிறுத்தப்பட்டிருந்தன. போர் நிறுத்தம் வந்து அமுலுக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னாலும் ஹமாஸை அழிக்கக்கூடிய அதிகாரம் தங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லி வருகின்றது. அதே நேரம் போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவதாகவும் பொதுமக்களை இஸ்ரேல் தாக்குவதாகவும் ஹமாஸ் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். போர் நிறுத்த ஆரம்பித்த காலத்திலிருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் 900 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இஸ்ரேல் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் ஹமாஸ் உறுப்பினர்களை குறிவைப்பதற்கு தங்களிடம் அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இஸ்ரேல் கூறி வருகின்றது. அதே நேரம் இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2 கட்டமாக அமுல்படுத்தப்பட இருந்த ஆயுத களைவை செய்ய தவறியதன் மூலம் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிகமாகவே மீறியிருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது ஹமாஸ் மீது இஸ்ரேல் முன்வைத்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 கட்டம் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளின் அல்லது சமாதான ஒப்பந்தத்தின் 2 கட்டம் கடந்த ஜனவரி மாதத்தில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ஆயுத களைவு. ஹமாஸ் மற்றும் ஏனைய தீவிரவாத குழுக்களிடமிருந்து ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருந்தன. அதே நேரம் ஒரு டெக்னோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனிக்கும் அல்லது அங்கு புனரமைப்பு பணிகளை செய்யும் அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகளை சீர்படுத்தும் என்பது தொடர்பாகவும் அந்த செகண்ட் ஃபேஸ் வந்து ஜனவரி மாதத்திலே அமலுக்கு வந்திருந்தது என்பதை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இறுதி கட்டம் வந்து அதுக்கு பிறகு நடைமுறைக்கு வரவில்லை. காரணம் என்ன சொன்னால் பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து அப்படியே ஒரு இடத்தில் முடங்கியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட ஹமாஸ் பகுதிகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றமை தொடர்பான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:16 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:29 ஆகியிருக்கின்றது. இந்த ஸ்பிரிங் சீசன் தொடர்பான எதிர்வுகூறல்கள் ஏற்கனவே இந்த முறை எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்றுதான். ஏற்று இறக்கங்கள் காலநிலை தொடர்பாக, அதாவது வெப்பநிலை தொடர்பாகவும் சரி, அல்லது வெளிப்புற மழை சார்ந்த நிலைமைகள் தொடர்பாகவும் சரி இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டது தான். அதே மாதிரி தான் கடந்த வாரிறுதியிலும் வித்தியாசமான ஒரு குளிரான நிலையையும் மழை கொஞ்சம் ஒரு ஸ்டோவ் மாதிரியான நிலையும் கூட நாங்கள் எல்லாம் சந்தித்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை நீடிக்கின்ற இந்த பொழுதில் ஐரோப்பா என்று சொல்லி பார்த்தால், அதிலும் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ஐரோப்பிய பகுதிகள் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டெம்பரேச்சர்ஸை சந்தித்திருக்கின்றன. நேற்றைய தினம் மிக மிக சாதனை அளவிலான வெப்பம் பல இடங்களிலும் பதிவாகி இருக்கின்றமை தொடர்பான தகவல்களை காண முடிகின்றது. ஒரு மிக உயர் அழுத்தம் ஒன்று உருவாகி அதன் தாக்கத்தால் தான் இந்த ஒரு வெப்பம் அங்கு பதிவாகி இருக்கின்றது. இதற்கு முன்னர் இந்த காலத்தில் பதிவாகாத மிக உச்சமான வெப்ப அளவுகளை காட்டும் வகையில் அசாதாரணமான வெப்பம் வந்து அங்கு பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த வெஸ்டர்ன் யூரோப் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வெப்ப அலையின் காரணமாக பிரான்சில் வந்து பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதோடு மே மாதத்திற்கான வெப்பநிலை சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில இடங்களில் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நேற்று மே 26 பிரான்ஸ் தவிர ஏனைய இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் யூகே, இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற இடங்களும் கூட இதுவரைக்கும் ஹாட்டஸ்ட் டே இன் மே என்ற ஒரு நாளை பதிவு செய்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் காலநிலை தகவல்கள் பதிவு செய்ய ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்தே நேற்றைய தினம்தான் மே மாதத்தின் அதிஉச்ச வெப்பம் கொண்டிருக்கின்ற ஒரு நாளாக பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் வந்து 35.1 degrees Celsius வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றதா. வேல்ஸில் 32.9 degrees Celsius வெப்பநிலை பதிவாகி இருப்பதையும் கூட யூகேயின் மீட்டியோலஜிக்கல் ஆஃபீஸ் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் லண்டனில் என்று சொல்லி பார்த்தால் ஒரு டிராபிக்கல் நைட் என்று சொல்லித்தான் நேற்று இரவு பொழுது விவரிக்கப்பட்டது. என்ன காரணம் என்று சொன்னால் இரவின் அந்த வெப்பநிலையும் கூட 21.3 degrees Celsius காணப்பட்டிருந்தது என்பதையும் தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே வழக்கமாக பகல் பொழுதின் வெப்பநிலை உச்சம் இருக்கும், அதுக்கு பிறகு இரவு பொழுதில் சற்று குளிர்மையான ஒரு நிலை வரும். பெரும்பாலும் 20 விட சற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கும். ஆனால் 21.3 degrees Celsius லண்டனில் இரவின் வெப்பநிலையும் பதிவாக இருக்கின்ற நிலையில் தான் டிராபிக்கல் நைட் என்று சொல்லி அதனை விவரித்திருக்கின்றார்களாம் பலர் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 25-26 இரண்டு நாட்களிலும் கூட யூகேக்கான அந்த வெப்பநிலை சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருப்பதையும் கூட இங்கு வெளியிட்டிருக்கின்ற தகவல்களாக. எனவே இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் டெம்பரேச்சர்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அங்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரெஷர் உயர் அழுத்தம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த எக்ஸெப்ஷனல் ஹீட் வந்து அங்கு உருவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். தொடர்ந்து வருகின்ற நாட்கள், அதாவது லேட் மேயில் இந்த மே மாதத்தின் நிறைவு நாட்களில் இந்த ஹை ப்ரெஷர் சற்று தனியெல்லாம் அதன் காரணமான வெப்பநிலை மாற்றங்களும் அங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொன்னாலும், 2025 செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு எதிர்வு கூறலில் இதே மாதிரியான கணிப்பீட்டை செய்திருந்தார்களாம். மே மாத வெப்பநிலை இருக்கின்ற நிலையிலும் பார்க்க 3 மடங்கு அதி உச்சமாக இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான எதிர்வு கூறல் ஒன்று கடந்த வருடமே செய்யப்பட்டது என்பதையும் கூட இங்கு நினைவு படுத்தியிருக்கிறார்கள். பிரான்சின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை வந்து 50 degrees Fahrenheit பார்க்க அதிகமாக இருந்ததாம். வழக்கமாக இந்த வருடத்தின் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையிலும் பார்க்க 50 degrees Fahrenheit வந்து உயர்வாக காணப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். வெஸ்டர்ன் பிரான்ஸ் அங்கு இருக்கக்கூடிய அங்கோலீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் நேற்று திங்கட்கிழமை 36 degrees Celsius தாண்டிய வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லி அந்த ஹீட் ரெக்கார்ட் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும்
இந்த வெப்ப அலையின் போது 7 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவாம். ஆனால் இவை எல்லாமே மறைமுகமாகத்தான் இந்த வெப்பலையோடு தொடர்பு கொண்டவையாக பெரும்பாலானவை இருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். 5 உயிரிழப்புகள் லேக்ஸ் மற்றும் அங்கிருக்கின்ற ஆறுகள் பீச்சஸ் போன்ற இடங்களில் மூழ்குதலின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹீட் வேவ் வந்து அமெரிக்காவிலும் பாதிப்பை கொண்டு வருமா என்று சொல்லி கேட்டால், அதற்கும் இங்கிருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை நிலைமைகளுக்கும் நேரடி தொடர்பில்லை என்று சொன்னாலும், இது வர இருக்கின்ற வெப்பமான கோடையின் ஒரு முன்னறிவித்தலாக இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் காலநிலை வல்லுநர்களிடம் இப்போது மாறக்கூடிய இந்த எல்னினோ அதன் விளைவுகளாக இந்த ஹீட்வேவ் இருக்கலாமா, ஐரோப்பாவில் இந்த ஹீட்வேவ் என்று சொல்லித்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு இல்லை என்றுதான் பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், என்ஓஏ வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால், எல்னினோ வந்து இந்த பிளானட்டின் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கிளைமேட் பேட்டர்னாக இருந்தாலும் கூட அது இன்னும் சரியாக உருவாகவில்லை. அந்த மாற்றம் ஆரம்பமானமை தொடர்பாகத்தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக எல்னினோ வந்து அது வந்து முழுமையாக அபிவிருத்தி அடைந்ததுக்கு பிறகுதான் உலக அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் இந்த ட்ராபிக்கல் பசிபிக்கில் இருந்து ஐரோப்பா மிக தொலைவில் இருக்கின்றது. எனவே இப்போதே இந்த ஹீட் வேவுக்கும் இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகின்ற அந்த காலநிலை விளைவுக்கும் தொடர்பில்லை என்பதைத்தான் என்ஓஏ தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே என்ன காரணமாக இருக்கலாம் இப்போதே இந்த ஹீட் வேவ் வந்திருக்கின்றமைக்கு என்று சொல்லி கேட்கப்பட்ட போது, பெரும்பாலும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியரிக் பிளாக்கிங் அதுதான் இப்போதைய நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வளிமண்டல தடை என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த காரணம் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவிலும் தொடர்ச்சியாக வரப்போகின்ற இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் கண்டிப்பாக வழக்கத்திலும் பார்க்க உயர்வான வெப்பநிலை நிலை நீடிக்கக்கூடிய காலங்களாகத்தான் அமையப்போகின்றன என்று சொல்லி பல காலநிலை வல்லுநர்கள் ஏற்கனவே உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அபவ் நார்மல் டெம்பரேச்சர்ஸ் தான் இந்த நார்த் அமெரிக்காவின் பல இடங்களிலும் வருகின்ற கோடை காலத்தில் நிலவும் என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 10:37 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 2, 3, 2, 3, 4, 1, 6, 7, 7, 9, 2, 3, 2, 3, 4, 1, 6, 7, 7, 9, 2, 3, 2, 3. Wow, adha appadi ungala family la ellaroda sumayilum uppula uppo vector irukku. Eppadi enda engada whole family ki ettu varshama doctor pavithra dhan dentist ennoda invisalign parents oda dentist ellam avanga dhan seidhathu staff ellarum kind and helpful adoda aviad officeum kids friendly endradala enda pilligalum anga dhan virumbi povinam ippa canada dental care plan um accept panninam avangala office anga irukku.
3: Fantastic Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum, Middlefield, Comedial. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
4: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, Petrukolvadil, Siramangalai Sandikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nei, Udanukudan Email Udaga Update Seyyapadam, Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908. 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோடு, மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham,
5: 416-461-6401.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-10.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 Bayview Avenue, 905-883-9109.
2: என்ன யோசினே?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
11: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:55 உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப் எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப் எம் கம்யூனிட்டி @gmail.com.

நேரம் காலை 11:01 ஈஸ்டெஃபெம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஈஸ்டெஃபெம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபெம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபெம் 102.7, ஈஸ்டெஃபெம் 102.7 @gmail.com அது இமெயில் முகவரி. சூரிய ஒளிச்சமிக்க அழகான ஒரு நாளை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். 19 வெப்பநிலை, 19 இப்போது உணரப்படுகின்றது. இன்றைய தினம் 24 வரை வெப்பநிலை உயர்ந்து இன்றைய நாளின் கூடிய உணர்லியாக 26°C ஒரு 2 மணி அளவில் இருக்கும். இரவு வேளை 13 இருக்கும். 11°C நாங்கள் உணரப்போகின்றோம். தாராளமாகவே சூரிய ஒளிச்சத்தை இன்று நாங்கள் காணலாம். 8:47 தான் இரவு பொழுதில் சூரியன் மறைய இருக்கின்றது. அது வரைக்கும் வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுது தொடரும். நாளைய நாள் வியாழக்கிழமை 21 ஆகவே உணரப்படும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை

சற்று 20 ஆண்மித்திருக்கின்றால் அது 20 எதிர்வதிலும் பார்க்க சற்று குறைந்திருக்கக்கூடிய ஒப்படிலை உணலையோடு தான் நாங்கள் அந்த நாட்களை சந்திக்க போன்றோம். திங்கட்கிழமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். வியாழக்கிழமை நாளைக்கு 21-21 உணரப்படும் பிரதானமாக வெயில். வெள்ளிக்கிழமை பார்த்தால் 23-23 தான் உணரப்படும். அன்றைக்கும் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். வருகின்ற மே மாதத்தின் நிறைவான நாட்களை கொண்டிருக்கின்ற இந்த வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை 18-18 உணரப்படும். வெயில் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 20-20 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்க போன்றது. அடுத்த திங்கள் 19-19 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எபோலா அவுட்பிரேக் தொடர்பாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ, அங்குதான் இந்த எபோலா அவுட்பிரேக் மிக அதிகமாகவே ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த கொங்கோ ஜனநாயக குடியரசில் தொடரக்கூடிய மோதல் எபோலா நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் தடையாக இருக்கின்றது என்பதைத்தான் WHOவின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு எச்சரிக்கையும் கூட இதனோடு விடுக்கப்பட்டிருக்கின்றது. டாக்டர் டெட்ரோஸ் அட்னம் காப்ரியேசிஸ் என்ன சொல்லியிருக்கின்றார் சொல்லி பார்த்தால், இந்த கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதிதான் இந்த எபோலா அவுட்பிரேக்கின் மையப்பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் அங்குதான் அதிகமான மோதல்களும் கூட நிகழ்கின்றன. எனவே இது பெரும் பாதிப்பை அந்த நோய் கட்டுப்பாட்டிலும் அல்லது நோய் தடுப்பிலும் கொண்டு வந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய இட்டூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ரொவின்ஸ் தான் மிக மிக அதிகமான பாதிப்பை போதும் கொண்டிருக்கின்றது. அதிகம் பேர் அங்குதான் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதி வந்து மோதல்கள் இருக்கின்ற ஒரு பகுதியாகவும் கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதே நேரம் WHO வந்து ஒரு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த பகுதிகள் வந்து குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதிகளாக இருக்கின்றனவாம். எனவே உலக சுகாதார அமைப்பால் சமூக தனிமைப்படுத்தல்களையோ அல்லது பாதுகாப்பையோ அல்லது நோயாளர் தனிமைப்படுத்தலையோ செய்ய முடியவில்லை என்பது தொடர்பாக ஒரு தகவலையும் கூட அவர் பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இன்றைக்கு புதன்கிழமை வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோவுக்கு அவர் செல்லுகின்றாரா? இந்த வைரஸ் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு முக்கியமான நடவடிக்கைகளை அங்கு முன்னெடுப்பதுக்குத்தான் அவர், அல்லது அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்துவதுக்குத்தான் கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு அவர் இன்று புதன்கிழமை செல்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அவுட்பிரேக் வந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் 220 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது. காரணம் ஏன் சந்தேகிக்கப்படுகின்றது என்று சொன்னால், பெரும்பாலான மரணங்கள் எபோலா அவுட்பிரேக் தொடர்பானவை என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த எபோலா பரவக்கூடும் என்ற ஆபத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மிக மிக அதிகமாகவே போக்குவரத்து பாதிப்புகளையும் கூட கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற மோதல்களின் விளைவாக வீதிகள் வந்து சீரற்ற நிலையிலே இருக்கின்றன. எனவே உதவி பணியாளர்கள் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்கின்ற நிலையில் எபோலா நோய் பரவக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் பல நாடுகள் மிக கடுமையான பயணக்கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றன. கடந்த வாரமே அமெரிக்கா வந்து மிக முக்கியமான 3 இடங்களுக்கு பயணித்திருக்கக்கூடிய நான் சிட்டிசன்ஸ் வந்து மீண்டும் நாட்டுக்குள் நுழைவதற்கான தடையை அறிவித்திருந்தது. அதே நேரம் கனடாவும் கூட இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ மற்றும் அதனை அண்மித்திருக்கக்கூடிய உகாண்டா, சவுத் சூடான் போன்ற இடங்களில் இருந்து கனடாவுக்குள் உள்நுழைவதற்கு ஒரு 90-day என்ட்ரி பேனை வந்து அறிவித்திருக்கிறது. பஹாமாஸ் என்ன செய்கின்றது என்று சொல்லி பார்த்தால் அதுவும் கடுமையான விதிகளை ஃபாரின் நேஷனல்ஸுக்கு வந்து அறிவித்திருக்கின்றது. இந்த எபோலா அவுட்பிரேக் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து அந்த நாட்டுக்குள் நுழையக்கூடியவர்கள் குவாரண்டைன் அல்லது ஐசோலேஷன் மெஷர்ஸை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் பஹாமாஸ் அறிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் எபோலா அவுட்பிரேக் தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 11:06 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: அவ்வளவு சந்தோஷம்.
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
2: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கிட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
12: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
13: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
12: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
13: அழகு அழகு 6477873784.
14: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
7: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:28 ஆகி இருக்கின்றது. வருகின்ற இந்த வார இறுதி மே மாதத்தின் நிறைவு வார இறுதியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு ரேர் காம்பினேஷனையும் கூட எங்களுக்காக கொண்டு வருகின்றது. என்ன அது என்பதைத்தான் இந்த பொழுதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சனிக்கிழமை இரவு வேளை வந்து மீண்டும் ஒரு முழு நிலவை இந்த மாதத்தில் நாங்கள் காண இருக்கின்றோம். மே மாதத்தின் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு ஃபுல் மூனை எங்களுக்கு தந்திருந்தது. அதுக்கு பிறகு ஒரு மிக மிக அரிதான டைப் ஆஃப் ப்ளூ மூனை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் தவற விட்டோம் என்று சொன்னால் குறைந்தது அடுத்த ஒரு 27 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மிக அரிதான ஒரு இணைப்பை நாங்கள் காண முடியாது என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 27 ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இரவு வேளை அந்த ஃபுல் மூனை நாங்கள் வானத்தில் அழகாக காணலாம். சூரியன் மறைந்ததுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த ஃபுல் மூன் மே 31 ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதிக்கின்ற வரைக்குமே முழு நிலவாக எங்களுக்கு காட்சி தரும். இந்த மே மாதம் வந்து இந்த வருடத்தின் 5வது மாதமாக இருக்கின்ற நிலையிலும் வருகின்ற சனிக்கிழமை வரப்போகின்ற அந்த ஃபுல் மூன் வந்து இந்த வருடத்தின் 6வது ஃபுல் மூனாக இருக்க போகின்றது. வழக்கமாக பெரும்பாலும் என்று சொன்னால் ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலவு என்று சொல்லி 12 நிலவுகள் வரும். ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக 13 நிலவுகள் வர இருக்கின்றன. எனவே அந்த நிலையில்தான் மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்திருக்கின்ற அந்த ஒரு ஃபுல் மூனுக்கு பிறகு இந்த மாதத்தின் நிறைவாக வருகின்ற வார இறுதியில் இன்னும் ஒரு செகண்ட் ஃபுல் மூன் வருகின்றது. எனவே அதனை ப்ளூ மூன் என்று சொல்லி இப்போது அழைக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த ஃப்ளவர் மூனுக்கு அடுத்ததாக இப்போது மீண்டும் இந்த மேயில் வரக்கூடிய அந்த ப்ளூ மூன் வந்து இன்னும் ஒரு விதத்திலும் கூட மிக மிக வித்தியாசமானதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கடைசி தடவை நாங்கள் ஒரு ப்ளூ மூனை பார்த்தது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு August 31, 2023 நாங்கள் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2வது நிலவை ப்ளூ மூனாக பார்த்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு இந்த 2026 தான் மே மாதம் 30ஆம் தேதியில் அந்த ப்ளூ மூன் வந்து வருகின்றது. இனி அடுத்தது எப்போது என்று சொன்னால் 2028 December 31 வருகின்றதாம் ப்ளூ மூன். ஆனாலும் 27 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் இப்போது சனிக்கிழமை வரப்போகின்ற அந்த ஒரு மிக அரிதான ப்ளூ மூனை காண முடியாது என்று சொல்லி சொல்லியிருந்தோம். அது என்ன விசேஷம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த பொழுதிலே பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய முழுநிலவுகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஓல்ட் ஃபார்மர்ஸ் ஆல்மனாக் அதன் தரவுகளின் அடிப்படையில் சுற்றுச்சூழலில் இயற்கையாக நிகழக்கூடிய அந்த விடயங்களை வைத்துத்தான் அதற்கான பெயரையும் கூட வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு வருடத்தில் ஒரு மாதத்தில் 2வது வரக்கூடிய அந்த நிலவுக்கு ப்ளூ மூன் என்று சொல்லி பெயரிடுகின்ற அந்த ஒரு வழக்கமும் கூட காணப்படுகின்றது. ஒவ்வொரு 2.5 இயர்ஸ் அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த 13 நிலவுகள் ஒரு வருடத்தில் வருவது வழக்கமான ஒன்றாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். லூனர் சைக்கிளின் அடிப்படையில் தான் அது நிகழ்கின்றது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் அந்த ஒரு ப்ளூ மூன் வருவதற்கான சாத்தியமே இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். காரணம் லூனர் சைக்கிள் வந்து 29.5 நாட்கள் நீளமானது. பிப்ரவரி மாதத்தில் லீப் இயர் தவிர்த்து ஏனைய ஆண்டுகள் என்று சொல்லி பார்த்தால் 28 நாட்கள் இருக்கின்ற நிலையில் அந்த ஒரு ப்ளூ மூன் வருவதற்கான வாய்ப்பு இல்லை பிப்ரவரி மாதத்தில். ஏனைய மாதங்களில் ஒரு 2.5 முதல் 3 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ப்ளூ மூன் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு ப்ளூ மூனாக இருக்க போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, அது என்னென்று சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த ப்ளூ மூன் தவிர்த்து இன்னும் ஒரு வித்தியாசமான விடயமும் கூட இருக்கின்றதாம். சீசனல் ப்ளூ மூன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான விடயம் அது என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இந்த கனடாவில் மாறக்கூடிய பருவ காலங்களின் அடிப்படையிலேயே பார்த்தால் ஒவ்வொரு 4 பருவ காலங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை ஒரு வருடத்தில் அந்த பருவ கால மாற்றம் நிகழ்கின்றது. எனவே ஒரு மாதத்திற்கு ஒரு ஃபுல் மூன் என்பதன் அடிப்படையில் ஒரு பருவத்தில் 3 ஃபுல் மூன் தான் வரும். ஆனால் சில சமயங்களில் ஒரு மாதம் 2வது ஃபுல் மூன் வருகின்ற போது அல்லது ஒரு பருவத்தில் 2வது ஃபுல் மூனாக அது வருகின்ற போது அந்த சீசன் மாறுவதற்கு முன்பு 4 ஃபுல் மூன்ஸ் ஒரு சீசனில் இருந்தால் அந்த 4வது சீசனல் ப்ளூ மூன் என்று சொல்லியும் கூட அழைக்கின்றார்களாம். எனவே அதுவும் கூட சாத்தியம் என்பதைத்தான் இங்கு
சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். கடைசியாக வந்திருக்கக்கூடிய அந்த சீசனல் ப்ளூ மூன் எப்போது என்று சொல்லி பார்த்தால் 2000 பிப்ரவரி மாதம் 19 வந்ததாம் அந்த சீசனல் ப்ளூ மூன். அந்த காலத்தில் நீடித்திருக்கின்ற வின்டர் சீசனில் வந்திருக்கக்கூடிய சீசனல் ப்ளூ மூன் அது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த தடவை நாங்கள் அந்த சீசனல் ப்ளூ மூனை எப்போது பார்ப்போம் என்று சொன்னால் 2287 என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை பார்க்கப் போவதில்லை, எங்களது சந்ததிகள் பார்க்கலாம் என்பதைத்தான் நிச்சயம் சொல்ல முடிகின்றது. எனவே இந்த முறை ஏன் இந்த மூன் சோ ஸ்பெஷல் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். நிலவின் அந்த ஒரு சுற்றுவட்ட பாதை, பூமியை சுற்றியதாக இருக்கின்ற அந்த சுற்றுவட்ட பாதை வந்து ஒரு நீள்வட்ட பாதை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அது வந்து நிறைய காரணங்களால் அந்த ஒரு நீள்வட்ட பாதை ஏற்படுகின்றது. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசை, அல்லது அந்த பூமியை சுற்றியிருக்கின்ற அந்த சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு என்பதன் காரணமாக இந்த சந்திரன் பூமியை சுற்றக்கூடிய அந்த பாதை வந்து நீள்வட்ட பாதையாக இருக்கின்றது. இதன் விளைவாக ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் அது மற்ற பௌர்ணமிகளை விட எங்களிடமிருந்து சற்று தொலைவிலும் அல்லது சற்று அண்மித்தும் கூட இருப்பது வழக்கமான ஒன்றாக இருக்கும். பெரும்பாலும் என்று சொல்லி பார்த்தால் ஒரு வருடத்தின் நிறைவு காலத்திலே வரக்கூடிய அந்த ஃபுல் மூன் வந்து பெரிஜி சூப்பர் மூனாக இருக்கும். பெரும்பாலும் இந்த விண்டர் சீசன் அல்லது இந்த ஜனவரியின் ஆரம்பத்தில் குளிர்காலங்களில் வரக்கூடிய அந்த சூப்பர் மூன் வந்து ஃபுல் மூன் வந்து சூப்பர் மூனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் அந்த மிக அண்மித்த நிலையில் வரக்கூடியது பெரிஜி சூப்பர் மூனாக அழைக்கப்படுகின்றது. அதே நேரம் ஒரு வருடத்தின் நடுப்பகுதியில் இந்த மே ஜூன் மாதங்களில் வரக்கூடியவை பெரும்பாலும் மைக்ரோ மூனாக இருக்கும். அந்த நீள்வட்ட பாதையின் தொலைதூர பகுதியில் பூமியில் இருப்பது அது வழக்கமான ஒன்றாக இருக்கும். அதிலும் மிக தொலைவான புள்ளியிலே அது இருக்கின்ற போது வருகின்ற அந்த மைக்ரோ மூன் வந்து எப்போஜி மைக்ரோ மூன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த முழு நிலவுகளில் ஸ்மாலஸ்ட் அண்ட் டிம்மஸ்ட் ஆக இருக்கும். மிக சிறியதாகவும் பிரகாசம் குறைவானதாகவும் இருக்கும். இந்த ஃபுல் மூன் சைக்கிளின் அடிப்படையிலே பார்த்தால் அது வந்து எப்போஜி மைக்ரோ மூன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த முறை இந்த வார இறுதியில் நாங்கள் பார்க்க போவது வந்து எப்போஜி மைக்ரோ மூன். அதே நேரம் அது ஒரு ப்ளூ மூன் என்பதையும் தான் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதைத்தான் இனி நாங்கள் 2053 June 30 வரைக்கும் காண முடியாது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே 27 கழித்து தான் இந்த மாதிரியான ப்ளூ எப்போஜி மைக்ரோ மூன் வர இருக்கின்றது. அதிலும் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தானாம் அதனை June 30 காணலாம். இந்த டைம் ஜோனின் அடிப்படையில் ஏனைய இடங்கள் பெரும்பாலும் அந்த மாதிரியான ஒரு ப்ளூ எப்போஜி மைக்ரோ மூனை 2066 வரை காணப்போவதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே வெரி ஸ்பெஷல் மூன் வர இருக்கின்றது இந்த வார இறுதியில். எனவே அதனை காண்பதற்கு தவறாதீர்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 11:36 PM.

11:41 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் முழு நிலவை வீக்கெண்டில் பார்க்கலாம் என்பதை பார்த்திருந்தோம். அதே நேரம் நிலவுக்கு போய் நிலவை எப்போது மீண்டும் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் என்பது தொடர்பாக நாசா வந்து தனது புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. நிலவிலே ஒரு பெர்மனன்ட் மூன் பேஸ் ஒன்றை அமைக்கக்கூடிய அதன் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பான விபரங்கள் தான் நாசாவினால் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த நிலவில் வந்து நிரந்தரமாக ஒரு பேஸ் ஒன்றை அமைக்கின்ற போது நிலவில் பயணிப்பதற்கு பல்வேறுபட்ட மெஷினரிஸ் வந்து தேவைப்படும். எனவே இந்த நிலையில் அந்த மாதிரியான இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒப்பந்தங்களை முக்கியமான பல நிறுவனங்களோடு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையினை நாசா எடுத்து வருவதாகவும் கூட அறிவித்திருக்கின்றது. அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் அவரது ஸ்பேஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய ப்ளூ ஓரிஜின் அதுவும் கூட இப்போது இந்த மெஷின்ஸை உருவாக்கக்கூடிய பல நிறுவனங்களில் ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இப்போது என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், இப்போதைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது அந்த ஒரு ஆட்சி காலம் பதவிக்காலம் வந்து 2029 வரைக்கும் நீடிக்கின்றது. எனவே அவர் பதவியிலிருந்து விலகுவதற்குள் அமெரிக்கர்கள் மீண்டும் நிலவில் தரை இறங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா விரும்புவதாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. அதே நேரம் மனிதர்களை மீண்டும் மேற்பரப்பிற்கு அனுப்புவதில் நாசா சைனாவுடன் போட்டியிடுவதால் இந்த புதிய விண்வெளி பந்தயத்தில் வெற்றி பெறுவது போல் காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு அழுத்தம் நாசாவுக்கு இப்போது இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். 2030 நிலவில் மனிதர்களை தரையிறக்கக்கூடிய அந்த திட்டங்களை சைனா மிக தீவிரமாக முன்னெடுத்து வருவதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வந்து செங்ஷூ 23 ஸ்பேஸ் கிராஃப்ட் சைனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியினால் ஏவப்பட்டிருந்தது. அதில் க்ரூ ஆஃப் ஆஸ்ட்ரோனோட்ஸ் வந்து அந்த நாட்டின் தனித்த விண்வெளி நிலையமாக இருக்கக்கூடிய டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருந்தார்கள் என்பதும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த மார்ச் மாதத்தில் நாசா நிலவிலே ஒரு நிரந்தரமான ஒரு தளம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு 20 பில்லியன் செலவாகக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று தொடர்பாக அறிவித்திருந்தது. அது வந்து நியூக்ளியர் அண்ட் சோலர் எனர்ஜியின் மூலமாக சக்தி கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெர்மனன்ட் பேஸாக இருக்கும். அதுவும் நிலவின் சவுத் போலில் 2032 அது அமைக்கப்படும் என்பது தொடர்பாக நாசா அந்த திட்டம் தொடர்பான அறிவித்தலை செய்திருந்தது. நாசாவின் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெரட் ஐசக்மேன் நேற்று நாள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களும் கூட இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மீண்டும் ஒருபோதும் நிலவை கைவிடாது என்று சொல்லியும் கூட அவர் நேற்று தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு தளம் அமைப்பதன் மூலம் அமெரிக்கா வந்து அங்கு நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த வேல்யூபிள் ரிசோர்ஸஸாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கனிமங்கள், அவற்றை அகழ்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அல்லது நிலவிலே பயணிக்கக்கூடிய திட்டங்கள், அல்லது குறிப்பாக நிலவில் இருந்து மாசுக்கு இலகுவாக பயணிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்போதைய இந்த புதிய திட்டங்களுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நாசாவின் இந்த டைம் லைன் வந்து யதார்த்தம் இல்லாத ஒன்று என்பதைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்கா தனது ஆட்டமிஸ் 2 திட்டத்தின் மூலம் 4 விண்வெளி வீரர்களை நிலவை சுற்றி வெற்றிகரமாக அனுப்பி அதில் வெற்றி பெற்ற போதிலும் நிலவின் மேற்பரப்பில் மனிதர்களை தரையிறக்கும் அடுத்த நாடு சைனாவாகவே இருக்கக்கூடும் என்று சொல்லி தாங்கள் நம்புவதாகவும் அந்த தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். நாசாவின் இக்னிஷன் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த மூன் பேஸ் ப்ரோக்ராம் வந்து 3 ஃபேஸஸாக இப்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்கள் அங்கு செல்வதற்கு முன்பு நாசா வந்து ரோபோட்டிக் லேண்டர்ஸை மற்றும் ஹாப்பிங் ட்ரோன்ஸை அந்த நிலவின் ஒரு சவால் மிக்க நிலப்பரப்பை ஆராய்ந்து வரைபடமாக்குவதற்கு அனுப்புவதற்கு முதல் ஃபேஸிலே திட்டமிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் டெலிவரி வெஹிக்கிள்ஸும் கூட அங்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. விண்வெளி வீரர்களை நிலவின் மேற்பரப்பில் கொண்டு செல்வதற்கு அவை தேவைப்படும். அதே நேரம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன்றவற்றை சுமந்து செல்வதற்கும் இந்த சரக்கு ஏற்றக்கூடிய நிலவின் மேற்பரப்பில் பயணிக்கக்கூடிய வாகனங்களையும் அங்கு கொண்டு செல்ல வேண்டியமை அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நேற்றைய நாள் நாசா வந்து ப்ளூ ஓரிஜின்
அதற்கும் மற்றும் இன்னும் ஒவ்வொரு ஆஸ்ட்ரோபாடிக் நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனங்களுக்கும் கூட இந்த மெஷின்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஒப்பந்தங்களை கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எண்டூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் அந்த நிலவில் தரையிறங்க போகின்ற அந்த லூனர் லேண்டர் வந்து மிக துல்லியமான லேண்டிங்ஸை கொண்டிருத்தல் அவசியமாகின்றது. அதே நேரம் தானாகவே அது நவிகேஷனையும் கட்டுப்பாட்டையும் செய்யக்கூடிய வகையிலும் உருவாக்கப்பட வேண்டியதும் கூட அவசியம் என்பதை நாசா விரும்புகின்றது. அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரோபோட்டிக்ஸ் அதன் கிரிஃபின் 1 என்று சொல்லப்படுகின்ற அந்த லேண்டர் வந்து நிலவில் இருக்கக்கூடிய நோபாயல் கிரேட்டரில், அது சவுத் போலுக்கான் மேலே இருக்கின்றதாம், அங்கு தரையிறங்குவதற்கான எதிர்பார்ப்புகளும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே இப்படி பல திட்டங்கள் நாசாவினால் இப்போது தீட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு செமி பெர்மனன்ட் ஹவுசிங் ஒன்றை 2032 கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அங்கு மனிதர்கள் வந்து கொஞ்ச காலமாவது தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. நிலவின் அந்த ராக்கி சர்ஃபேஸிலே விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லக்கூடிய வகையில் அந்த ரோவர்ஸும் கூட அங்கு பயண வாகனங்களாக பயன்படுத்தப்படக்கூடிய நிலைமைகளை உருவாக்குதல் அவசியம் என்பதை சொல்லியிருக்கின்றது நாசா. இப்போது நிலவின் சவுத் போல் தான் அதிக கவர்ச்சிகரமானதாக கவனம் பெற்றதாக இருக்கின்றது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரோசன் வாட்டர் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு குடிநீரை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். அதே நேரம் ஆக்சிஜனை உருவாக்குவதற்கும் கூட அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நாசாவின் இந்த திட்டங்கள் வந்து நிலவுக்கு இந்த மாதிரியான மெஷின்ஸையும் மனிதர்களையும் சுமந்து செல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டின் முழுமையில் தானாம் தங்கியிருக்கின்றது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்கனவே செய்திருக்கின்றது. ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டிங் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை பெற்று அது இப்போது அதை உருவாக்கி வருகின்றது. ஆனால் நிறைய பின்னடைவுகளும் தாமதங்களும் இந்த ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டிங் சிஸ்டத்தில் தொடர்ந்து சந்திக்கப்படுகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுதான் விண்வெளி வீரர்களை நிலவில் தரை இறங்குவதை தடுக்கின்றது அல்லது ஒரு பெரும் தடையாக இருக்கின்றது என்பதையும் கூட ஒரு லூன சயின்டிஸ்ட் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட தாமதங்கள் அல்லது சவால்கள், நிறைய பின்னடைவுகள் இருக்கின்ற நிலையில் தங்களிடம் நிறைய திட்டங்கள் இருப்பதாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாசா இப்போது இருக்கின்றது. இதற்கு பின்னால் நிறைய அரசியல் உந்துதல் இருக்கின்றது என்று சொல்லியும் கூட ஒரு சில விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இது எப்படி இருந்தாலும் சரி, நிலவில் மனிதர்களை சைனாவோ அல்லது அமெரிக்காவோ கண்டிப்பாக தயாரிறக்கி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போது நீடிக்கின்றது. அந்த அளவுக்கு போட்டி நிலைமைகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்றது. எனவே அதற்கான முழு முயற்சிகளையும் கூட இரண்டு நாடுகளும் முன்னெடுக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம்.

11:52 நேற்று இன்று நாளைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய ஒளிச்ச மிக்க அழகான ஒரு நாளை நாங்கள் அனுபவிக்கின்றோம். 20 இப்போதைய வெப்பநிலை 21 உணரப்படுகின்றது. இன்னும் வெப்பநிலை உயர்ந்து 25 இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கும். 26°C 2-3 மணியளவில் நாங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலையில் நல்ல மாற்றத்தை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். இன்றைய விலையிலும் பார்க்க 9% குறைவான விலையில் நாளைய நாளில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய நாள் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: பொருட்கள்
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு

0: மிகு பரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10 865 பேவியூ Avenue 905-883-9109.
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation, மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காட்டலியூடாக உங்கள் அனைவரோடு முடிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்இல் வாட்ஸ்அப் டொரண்டோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்று மே மாதம் 27 2026 புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் ஏராளமான செய்திகளின் இனிய பாடல்களோடு வாட்ஸ்அப் டொரண்டோ உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து மமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அது மாத்திரமில்லாமல் பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் கேட்டு பார்த்து மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1216 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, வெளியே காலநிலையை நாங்கள் பார்க்கலாம். வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் சிறந்த காலநிலை தான், 22 இருக்கின்றது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது 25 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் நாளைக்கு 19 இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் பிரதானமாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாட்கள் சிறந்த காலநிலையும் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அவங்களுக்கு எப்படி என்று குதிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம்தான். அத்தனை நாளைக்கோ தெரியல, ஆனால் இருக்கு. இப்போதைக்கு இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடி இருக்கின்றது எரிபொருள் விலை. ஆவி உங்களுக்கு இன்றைக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும். நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடி இருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வானங்கும் இப்படித்தான் மின்னி இருக்கிறது பல இடங்களில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், குறிப்பாக ஜிடிஏ பகுதியில் கூட இன்று காலை வேளையிலே இந்த மீட்டியோ அந்த சைட்டிங்கை வந்து மக்கள் வந்து பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த எரிவள்ளி அப்படி என்றெல்லாம் சொல்லுவோம், அதுதான் அங்கே அந்த விண்கள் வந்து விழுகின்ற காட்சிகளை வந்து இன்றைக்கு காலையிலே நிறைய பேர் பார்த்துருக்கின்றார்களாம். சோஷியல் மீடியாக்களில் கூட இந்த பதிவுகளை வந்து அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இப்போது செய்திகள் வந்து காட்டியிருக்கின்றன. குறிப்பாக 404 சென்று கொண்டிருந்த போது குயின்ஸ்வில் அந்த பகுதியிலே அதிகாலை 5:15 அளவில் பார்த்திருக்கின்றார்கள். அதே போன்று 427 பகுதியிலே, மற்ற டொரண்டோ பகுதிகளில் இப்படி என்று சொல்லி பல இடங்களில், இனிஸ்ஃபில், மிசிசாகா, அரோரா, விச்சர்ச், ஸ்டோவில், டொரண்டோ அப்படி என்று சொல்லி பல இடங்களில் அப்படி 30 மேற்பட்ட காட்சிகளை வந்து மக்கள் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ் பண்ணாங்களே, கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு, அடடா நாங்களும் விளம்பி பார்த்துருக்கலாமே, கண்ணுக்கு சிக்கியாவதுன்னு சொல்லி இருந்தாலும் பார்த்தவங்க அந்த பகிர்ந்திருக்கின்றார்கள் அந்த காட்சியை. சரி, இந்த விண்கள் விழுந்த காட்சிகளைத்தான் பலரும் பார்த்துருக்கிறார்கள் இன்று காலை வேளையில். இந்த வேளையிலே சிட்டி வந்து தெரிவித்திருக்கிறது என்ன என்று சொன்னால், தாங்கள் இந்த பூல் ஸ்டாஃபிங்கை முன்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சில அசம்பாவிதங்கள் காரணமாக இப்போது அதிகம் ஸ்டாஃபை வந்து நாங்கள் வேலைக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், பாதுகாப்புக்கும் நல்லது, அதே போன்று பலருக்கும் வேலைவாய்ப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது இந்த ஆண்டு 25% அதிகளவு அக்வாட்டிக் ஸ்டாஃபை வந்து தாங்கள் சேர்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. 12:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இன்னும் சில விடயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். எப்போதும் இந்த வெப்பங்கள் வரும்போது நீங்கள் அதிகளவு வந்து நீர் அருந்திக் கொள்வதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எப்போதும் ஒரு அளவுக்கு லைட் கலர்டான லூஸ் குளோதிங்கை வந்து நீங்கள் அணிந்து கொள்வது நல்லது. அது மாத்திரமல்ல, இந்த சன்னுக்கு வந்து நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லியும், நீங்கள் கூலான ஷவர்ஸ் குளியல்களை எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது குளியல் எடுக்க முடியாத நேரத்தில் கொஞ்சம் வெட் டவல்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய அந்த உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு அப்படி என்று சொல்லியும். அது மாத்திரமல்ல, எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்று கொஞ்சம் முடியாதவர்கள், எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்களும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லியும் கேட்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. Ilavasa Aalosanaigalukku 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
0: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. அழகாக இப்படித்தான் எங்களை வீட்டு சோலைகள் வழியில் சோலைகள் எல்லாம் பூக்க தொடங்கி இருக்கும். சரி, அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்து மகிழலாம். இந்த வேளையில் பார்த்தால் யோக் ரீஜனல் பலிசார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். மார்க்கம் ஸ்கூல் ஒரு ஹை ஸ்கூல் உண்டு. இந்த மாதமும் இரண்டாவது தடவையாக இப்போது, கடந்த மாதம் ஒரு கால் வந்திருந்தது, இந்த மாதமும் ஒரு கால் அதே ஸ்கூலுக்கு வந்திருக்கின்றது. அதுவும் அதே மாதிரி என்னன்னு சொன்னால், எங்களோட நாட்டுக்குள்ள எல்லாம் இருந்து இல்லை, அமெரிக்காவில் இருந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பீரோ கெவன்யூ அண்ட் கெனடி ரோடுக்கு அருகே இருக்கின்ற ஒரு ஹை ஸ்கூலுக்கு தான் இந்த மிரட்டல் வந்திருக்கின்றது. இன்று காலை 1:30 அளவிலே யூஎஸ்ல இருந்தேன்னு சொல்லியும், இதன் காரணமாக வந்து அந்த பாடசாலை முதல் கட்டமாக லாக்டவுனுக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் அதற்கு பின்னர் போலீசாரெல்லாம் அந்த இடத்திற்கு விரைந்து பப்ளிக் சேஃப்டிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படி என்று சொல்லி இப்போது அந்த லாக்டவுன் வந்து நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனாலும் தங்களுடைய ஆஃபீஸஸ் வந்து அந்த இடத்தில் இருக்கின்றார்கள் அதிகமாக அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அது தொடர்பான விசாரணைகளை தாங்கள் மேற்கொள்வதற்காக அப்படி என்று சொல்லி. முன்னர் பார்க்கையில் 7 ஒரு 7:44 அளவிலே இதே பாடசாலைக்கு அதே போன்று அமெரிக்காவில் இருந்துதான் இந்த மிரட்டல் வந்திருந்தது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த ஸ்கூல்ல வந்து டார்கெட் பண்ணி அமெரிக்காவிலிருந்து கால் வந்துட்டு இருக்கு. சரி, இந்த வேளையிலே நேற்று சோர்சஸ் வந்து தரவுகள் வந்து கூறியிருந்தன. லிபரல் கட்சியினுடைய மினிஸ்டராக அமைச்சரவையில் கேபினெட்டில் வந்து பதவி வகிக்கின்ற மினிஸ்டர் ஸ்டீவன் கில்போல்ட், அவர் வந்து தன்னுடைய அந்த அமைச்சு பதவியிலிருந்து விலகுவார் அப்படி என்று சொல்லி இந்த வாரத்துக்குள் அது தொடர்பாக அவர் அறிவிக்கலாம் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இன்றைக்கு அவர் அது தொடர்பாக கூறியிருக்கின்றார், தன்னுடைய எக்ஸ்தலத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றார். தான் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இன்று 4 அளவிலே இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். தான் இந்த அமைச்சரவையில் கேபினெட்டில் இருந்து விலக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி இது தொடர்பாக அவருடைய இதுவரை காலமும் அவர் வழங்கிய அந்த சேவைகளுக்கு நன்றி தெரிவித்து அதே போன்று அவருடைய அந்த பதவி விலகலுக்கு வந்து தான் மதிப்பளிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் காரணமாக நடைபெற இருக்கிற ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று ஆல்பர்டாவுடனான இந்த பைப் லைன் ஒப்பந்தம், இது தொடர்பான ஒரு கருத்து முரண்பாடு காரணமாகவே இவர் இந்த கேபினெட்ல இருந்து விலகுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனேடிய லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவன் கில்பர்ட் விலகுகின்றார். பிரதமர் மாக்கானி தலைமையிலான லிபரல் அரசில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் கைவிடப்படுவதாக விமர்சித்து வந்த அவர், ஆல்பர்டாவுடன் சக்திவள புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அடுத்து அமைச்சரவையிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்நிலையில் லிபரல் அரசிலிருந்து விலகும் ஸ்டீவன் கில்பர்ட்டின் தற்போதைய முடிவிற்கு மதிப்பளிப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புதுடில்லியில் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசு நிகழ்வுகளில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் நிறுவுதல், கர்நாடகாவின் மேகதாது அணைக்கட்டு திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாக முன்வைத்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் நிதி ஒதுக்கீடுகளை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ராணுவத்தினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஏமாற்று கருத்துக்களை வெளியிடுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு எந்த சாதகமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும், இச்சந்திப்பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணி விடுவிப்புகளை ராணுவத்தினர் தட்டிக்கழுத்தே உள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Everything you like, everything you need is found only here. East FM 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 647-669-4663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 647-669-4663 647-OH-MY-HOME.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:45 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே கனேடிய அரசாங்கம் வந்து இப்போது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இந்த எபோலா தாக்கி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து வருகின்ற பயணிகள் கட்டாயமாக வந்து 21 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மேண்டட்டரி விடயமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. 21 நாட்கள் செல்ஃப் ஐசோலேஷன் வந்து செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த எபோலா தாக்கியிருக்கிற பகுதி என்று சொல்லி பார்க்கையில் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ குடியரசு பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள், தெற்கு சூடான்ல இருந்து, அதே போன்று உகண்டா, இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் தங்களை 21 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக நேற்று மாலை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஏனைய பயணிகள், வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கூட போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சியினால் வந்து விமான நிலையங்களில் பரிசோதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கனடாவிலே இதற்கான இந்த பரவலுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்த போதிலும் சமரில் வந்து அதிகளவு பயணங்கள் இருக்கலாம். அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் கப் பகுதி நேரம் வர இருக்கின்றது. வேர்ல்ட் கப்புக்கு உலகம் முழுவதும் இருந்தும் மக்கள் எல்லாம் வந்து செல்லலாம். அது மாத்திரமல்ல, எபோலாவினுடைய அந்த தாக்கம் மிகவும் கொஞ்சம் சிவியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன், ஃபீஃபா வேர்ல்ட் கப் இப்படி என்று பல விடயங்களை முன்னிறுத்தித்தான் இந்த விதிமுறைகள் வந்து வருகின்றன அப்படி என்று சொல்லி ஹெல்த் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றார். நல்ல விடயம்தான், எல்லோருமே வந்து பாதுகாப்பாக இருப்பது நல்ல விஷயம். அது மாத்திரமல்ல, இந்த எபோலாவை பொறுத்தளவில் அதற்கு வேக்சினேஷனும் இல்லை, சிகிச்சைகளும் தனிப்படை இல்லை என்பதும் தெரிந்த விஷயம். அது மாத்திரமல்லாமல் இதனுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் தீவிரமானது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை விட முந்திக் கொண்டு இது பரவுகின்றது அப்படி என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. இதனால தான் இந்த கட்டுப்பாடுகள் வந்து நடைமுறைக்கு வருகின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள் செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and Event by Sparkline Entertainment Inc.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: Ajax Nissan and Infinity இப்போது லிமிடெட் டைம் 0% ஆஃபர்ஸ். 2026 Nissan

0: ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அகரம் சில்க் 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
2: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
2: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
2: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி ஸ்டெஃபம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம், 23 இருக்கின்றது. அதே போன்று முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது வருகின்ற நாட்கள் கூட அப்படித்தான் இருக்கப் போகின்றது. நாளைக்கு 19 இருக்கும் அதிகூடிய வெப்பநிலைன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வருகின்ற நாட்களில் கூட பிரதானமாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாட்கள் தான் 20 அண்மித்த வெப்பநிலை அல்லது அதற்கு மேலான வெப்பநிலைகளை நாங்கள் தொடர்ந்து பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக அல்லது தொடர்பு எல்லை கப்பால் இருக்கிறீங்க, அல்ல உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, eastfm.ca ஊடாக உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்த்து மகிழ முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241 2412 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

வெளிச்சமா இருக்கிறதால வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து நல்லக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். 1:05 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். காஸ்கோ வந்து ஒரு வகையான ஷேட்ஸை வந்து இப்பொழுது மீளழித்திருக்கின்றார்கள். விண்டோ ஷேட்ஸ் என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், இந்த ஷேடினுடைய அடிப்புறத்திலே அது சரியாக வந்து மூடப்படவில்லை, க்ளூ பண்ணப்படாமல் இருக்கலாம். அதனால் அதன் ஊடாக சிறிய சிறிய பார்ட்ஸ் வந்து கீழே வரலாம். அது வந்து குழந்தைகளுக்கு ஆபத்தாக இருக்கும், சாக்கிங் ஹசார்டாக இருக்கும் அப்படி என்று சொல்லி இந்த மீளழித்தலை செய்திருக்கின்றது. பாலி ஸ்பிரிங்ஸ் செலுலர் ஷேட்ஸ் இந்த தயாரிப்பு தான் இப்போது மீளழிக்கப்பட்டிருக்கிறது. காஸ்கோவிலே வந்து 2025 ஜனவரி 1 தேதிக்கும் இந்த ஆண்டு 2026 ஏப்ரல் 9 தேதிக்கும் இடையிலே இவை விற்கப்பட்டிருக்கின்றனவாம். பாலி ஸ்பிரிங்ஸ் செலுலர் ஷேட்ஸ் அதை இப்பொழுது மீளழித்திருக்கின்றது காஸ்கோ. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். அதற்கான ரிட்டர்னையும் நீங்கள் அவர்களுடைய அந்த கடைக்கு சென்றும் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது காஸ்கோவை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே ஹெல்த் கனடா வந்து ஏராளமான குழந்தைகளுக்கான பொருட்களை வந்து மீளழித்திருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் த கிடோ ஸ்பேஸ் அதனுடைய ஏராளமான தயாரிப்புகள், டாய்ஸ் ஆகட்டும், அதே வழியிலே பெயிண்டிங், இப்படி எக்கச்சக்கமான பொருட்கள் ஹெல்த் கனடாவுடைய வெப்சைட்டுக்கு போனீங்க என்றால் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சிலவற்றில் வந்து கெமிக்கல் இருக்கின்றது, சில வந்து சாக்கிங் ஹசார்டாக இருக்கின்றது இப்படின்னு சொல்லி பல பேர்னிங் ஹசார்டாக இருக்கின்றது என்று ஒவ்வொரு பொருட்கள் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. த கிடோ ஸ்பேஸ் அந்த பிராண்டினுடைய ஏராளமான பொருட்கள். 1:07. சரி, இந்த வழியில் பார்க்கலாம். பாட்டுக்கு பிறகுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களோ அல்லது ஏதோ மக்கர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இந்த அதை சரி செய்வதற்கானவர்களை தொடர்பு கொள்ள முடியும், எப்படி நாங்கள் டெசிஷன் மேக் பண்ணுவது அப்படி என்று சொல்லி ஒரு முக்கியமான விடயம் பகிரப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அது என்னன்னு சொல்லியும் பார்க்கலாம். போலீஸார் கூறிய பல விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை மடுத்து வரப்போகிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
6: கலர் ரிப்பன்,
5: சுரேஷ்,
6: சங்கீத மேகம்,
5: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
7: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
5: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் ஜூன் 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் Unit 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS சலூன்.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM, ஈஸ்ட் FM.ca, ஈஸ்ட் FM.ca.

ஒரு மணி 19 நிமிடம் எஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த உங்களுடைய பொருட்களை, வீட்டு பாவனை பொருட்கள், குறிப்பாக வந்து அப்ளையன்சஸ் போன்றவற்றை நீங்கள் ரிப்பேர் பண்ணுவதற்கு தேவை இருந்தால் எப்படி அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பெண்மணியினுடைய ஒரு அனுபவம் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாக்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். இவர் வந்து ஒரு அவனை வாங்கி இருக்கின்றார். ஒரு 4 ஆண்டுகள் அது உழைச்சிட்டு கழிச்சு போயிட்டு போல இருக்கு. அதை என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், இவருக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன் அடம் பிடிச்சிருக்கிறது. உடனே இவர் வந்து அது சாம்சங்கினுடையதான் மேனுஃபேக்சரருக்கு வந்து கால் பண்ணி இருக்கின்றார். ஆனால் பிறகு வந்து தன் முடிவை மாற்றி இருக்கின்றார். பொதுவாக மேனுஃபேக்சரரை விட வெளியிலே கொஞ்சம் சீப்பாக நாங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்று தான் அநேகமாக நினைப்போம். இப்போ வழக்கம் போன்று இவர் என்ன செய்திருக்கிறார்னா, கூகுள் பண்ணி பார்த்துருக்கின்றார். கூகுள் பண்ணி பார்த்த நேரத்தில் முதலாவதாக வந்து இப்போ பண்ணியிருக்கின்றது ஒரு கம்பெனி, அதை வந்து இவர் சூஸ் பண்ணி இருக்கின்றார். அப்போது இவர்கள் அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட $800, அதாவது $798 வந்து இவருக்கு சார்ஜ் பண்ணி இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இவர் வந்து அவரிடம் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த பெண்மணியிடம் சென்றிருக்கின்றார் வந்தவர். ஆனால் இவர் போகிறதுக்கு இடையிலேயே வந்து இந்த எப்படி இவர் திருத்துவதற்கு முன்னர் அந்த ஸ்டோவ் வந்து காணப்பட்டதோ அதே கண்டிஷனில் தான் அது இருந்திருக்கின்றது. அதை வந்து இந்த பெண்மணி கண்டுபிடித்திருக்கிறார். உடனடியாக ஓடி போய் கூப்பிட்டுருக்கிறார், ஜஸ்ட் வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டியிருக்கிறார். எப்படி வந்து இது இருந்ததோ அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அப்போது இந்த நபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஓ இது வந்து அப்போ வேறு பெரிய பிரச்சனை போல இருக்கு. இது வந்து ஒரு மெயின் போர்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுகின்றது இந்த அவனுக்கு அப்படின்னு சொல்லி, அதற்கு வந்து நீங்கள் இன்னமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $800 இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது 1000, ஆனால் உங்களுக்கு ஒரு 10% எல்லாம் நாங்கள் டிஸ்கவுண்ட் போட்டு, மன்னிக்கவும் இந்த 800ல் வந்து ஒரு 10% நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு $690 இதை சரி செய்து தரலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்போது தான் இவருக்கு வந்து கொஞ்சம், ஏனென்றால் இவர் வாங்கிய அந்த அவன் வந்து $1000 தான் உண்மையிலேயே அதனுடைய பெருமதியாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட இன்னொரு அவன் வாங்குகின்ற அளவுக்கு வந்து இவர் இந்த திருத்த வேலைக்கு $800 கொடுத்திருக்கின்றார். இன்னும் ஒரு $800 கொடுக்கையில் வந்து 1600 வரையில் சென்றுவிடும். அப்போ இது தனக்கு தேவையா, இது வேர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த பெண்மணி விழிச்சிருக்கின்றார். இவர் அந்த ஹயர் பண்ணிய அந்த கம்பெனி என்னன்னு சொன்னால், தி ஏ டீம் அப்ளையன்ஸ் ரிப்பேர், அப்படித்தான் அந்த பெயர் இருந்திருக்கின்றது அந்த கம்பெனிக்கு, தி ஏ டீம் அப்ளையன்ஸ் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி. இது வந்து மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு பில்டிங்கில் இருக்கிறதாக இந்த அட்ரஸ் இருந்திருக்கின்றது. இவர் உடனடியாக சிடிவி நியூஸை தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவங்களும் அந்த பில்டிங்குக்கு போயிருக்கின்றார்கள். ஆனால் அந்த செக்யூரிட்டி கார்ட் சொன்னாராம், அவங்க வெக்கேட் பண்ணி 5 மாதங்களுக்கு மேல் அப்படின்னு சொல்லி. இவங்க ஃபோன் அடித்திருக்கின்றார்கள், உடனடியாக அதெல்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, இமெயில் பண்ணியிருக்கின்றார்கள், இமெயிலுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையாம். அதுக்கு பின்னர் பிபிபி, பெட்டர் பிஸ்னஸ் பியூரோ ஆஃப் சென்ட்ரல் ஆண்டாரியோ, அந்த அமைப்பினரை வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கடந்த 3 வருடங்களாக இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 732 எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த ரிப்பேர் கம்பெனிஸ் தொடர்பாக அப்படின்னு சொல்லியும், இவங்க எல்லாரும் ஒரே பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க, நாங்கள் எந்த கண்டாக்டை எடுத்தாலும் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு தெரியுமோ என்னவோ என்ன விடயம் என்று சொன்னால், இவர்கள் கூகுள் போன்ற சர்ச் என்ஜின்ஸுக்கு வந்து கேஷ் பே பண்ணி இவர்கள் தங்களுடைய அந்த கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணுவதற்கு இவர்கள் வழி செய்கின்றார்கள். இதனால் நாங்கள் முன்னால் வார ஒரு கம்பெனியை பார்த்தாடுறா, இது பிரபலமாக இருக்கும் போல் இருக்குது, அதனால தான் இது வருதுன்னு சொல்லி எல்லாம் பிள்ளையாக முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். கொஞ்சம் சிக்கலான விடயம் தான் ஒரிஜினல் கம்பெனியை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது. ஆனாலும் இப்படி நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இவங்க எல்லாரும் வருவாங்க, சரியாக வேலை செய்ய தெரியாது, ஆனால் காசெல்லாம் நல்ல நிறையவே எங்களிடம் கேட்பார்கள். இப்படியான விடயங்கள் நடைபெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, எப்போதும் நீங்கள் ஒரு புதிய ஒரு ரிப்பேர் தேவைப்படுகின்றது ஒரு பொருளுக்கு என்று சொன்னால், அதனுடைய அந்த சார்ஜையும் அதே வழியிலே இன்னும் ஒரு புதுதை வாங்குவதாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகின்ற சார்ஜையும் பார்த்து இந்த
பொருளுக்குரிய விலையின் அரைவாசிக்கு மேல் ரிப்பேர் சார்ஜ் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அதைவிட பொருளை புதிதாக வாங்குவதை வந்து ஒரு சமயோசிதமான விடயமாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த புதிய பொருளினுடைய அரைவாசி விலைக்கு அதிகமாக ரிப்பேர் இருந்தால் அந்த சார்ஜ் அது வந்து இல்லாத விட நீங்கள் இன்னும் ஒரு புதுசை வாங்கினீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அது உழைக்கும். அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1:25 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் இவ்வாண்டிற்கான வெப்ப நிவாரண மூலோபாயங்களை வெளியிட்டுள்ள மாநகர சபை நீச்சல் தடாகங்கள் போன்றவற்றின் பணியாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. நீச்சல் தடாகங்களின் மூடல்கள், பணியாளர் பற்றாக்குறை ஆகிய சவால்கள் கடந்த ஆண்டு எதிர்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் 25% பணியாளர் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக டொரண்டோ மாநகர சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றினை அமைக்கின்ற வகையில் பௌத்த அறநிலைய கட்டளைச் சட்டத்தில் திருத்தங்களை செய்யவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்திய பெருந்தொகை பிக்குகள் அண்மையில் பிடிபட்டிருந்த நிலையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்களை மேலும் ஒரு பிக்கு எதிர்கொண்டுள்ளார். குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இரண்டாக பிளவுபட்டிருந்த அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்துள்ளதாக அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் கூறியுள்ளனர். இரண்டு தரப்பும் ஒருவருக்கொருவர் எதிராக விடுத்த தகுதி நீக்க கோரிக்கைகளை மீளப்பெற்றுள்ளதாக சபாநாயகரிடம் மனுக்களை கையளித்துள்ளனர். அதிமுகவினரின் விவகாரம் குறித்த தமது முடிவு நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
2: ஆருத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆருத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லாய் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: இப்போது செய்யலாம். உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
8: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
10: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நயாகரா போலீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கும்பலை வந்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள், பெரிய வேலை கூட செய்திருக்கின்றார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையிலே தான் இந்த ஹை அண்ட் வெஹிக்கிள் தெப்ட், அதாவது உயர்தர வாகனங்கள் திருட்டுகளோடு, வாகன திருட்டோடு தொடர்பு பட்டு இந்த சதர்ன் ஒன்டாரியோ முழுவதும் இயங்கி வந்த ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினல் குரூப்ஸை வந்து இவர்கள் பிடித்திருக்கின்றார்களாம். ஒரு நெட்வொர்க்காக இவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். இதிலே வந்து $5 மில்லியன் அதிகமான பெருமதியான வாகனங்கள் கூட மீட்கப்பட்டிருக்கின்றன, அப்படி களவாடப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். 112 மேற்பட்ட இந்த வாகன திருட்டுகள் தொடர்பான கும்பலாகவும் வை இருந்திருக்கின்றன. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க ப்ரொஜெக்ட் ஜாக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுதான் 2025 ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாம். ஒரு லெக்சஸ் எஸ்யூவி ஒன்றினுடைய திருட்டின் காரணமாக அது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வந்தபோது தான் படிப்படியாக இப்படியே சென்று ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை வந்து இவர்களால் கண்டறியப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து இவர்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னால், புதிய மாடல் லெக்சஸ் மற்றும் டொயோடா வாகனங்களைத்தான் இவர்கள் இப்படி டார்கெட் பண்ணி களவாடி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2025 மாத்திரம் 50 மேற்பட்ட திருட்டுக்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் சொல்லியும், தெற்கு ஆண்டாரியோ முழுவதும் இந்த திருட்டின் காரணமாக 20 மில்லியனுக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் இந்த ஹாமில்டன் போலீஸார் வந்து நயாகரா போலீஸார் வந்து கூறியிருக்கின்றார்கள். இந்த திருட்டுகள் வந்து வஞ்சகமே இல்லாமல் ஜிடிஹெச்ஏ, அதாவது கிரேட் டொரோண்டோ மற்றும் ஹாமில்டன் ஏரியா, இதில் வந்து ஹாமில்டன், பிராட்ஃபோர்டு, கலிடோனியா, ஓக்வில், பெர்லிங்டன், லண்டன், வாடலோ, கேம்பிரிட்ஜ், எட்டோபிகோ, டொரோண்டோ என்று சொல்லி எல்லா பகுதியிலும் இந்த திருட்டுகள் வந்து நடைபெற்றிருக்கின்றனவா. இதனோடு தொடர்புபட்டதாகத்தான் இப்போது இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெற்று சார்ஜஸும் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 விலையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை

0: 3541284168 3541284128.
1: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1016.
3: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:01. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளிய வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 24 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையும் 24 என்று சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான புதன்கிழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம்தான். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் பிரதானமாக சூரிய வெளிச்சமே நிறைந்திருக்கப் போகின்றன. நாளைக்கு 19 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடைய இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் கூறப்பட்டிருக்கிறது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். அதே மகிழ்ச்சியோடு istfm.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் istfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். istfm தொடர்பான விடயங்களுக்கு 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது istfm 102.7@gmail.com.

0: 2:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷ்யம் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். மத்திய அரசாங்கம் அதனுடைய ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான மூலோபாயம் தொடர்பாக வருகின்ற வாரம் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கனேடிய பிரதமர் மார்க் கானி அவர்கள் கூறியிருக்கின்றார். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு இருக்கின்ற ஒரு திட்டமாக இது எதிர்பார்க்கப்படுகின்றது. வருகின்ற வாரத்திலே இது தொடர்பான பல புதுப்பிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் தெரிய வரும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பல விடயங்கள் வர இருக்கின்றன அடுத்த வாரம். 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: உனக்கு புரியுமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரியோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரியோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165084 9552 4165084 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Macamanicum, Middlefieldicum, Idale. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10865 Bayview Avenue, 905-883-9109.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் சீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 2:23 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு விற்பனை முகவர் லட்சன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் விளிம்பிப்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம். குறிப்பாக உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் பிக்கவிங்கில் 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். மிக கவனம் பெற்றிருக்கின்ற ஒரு விற்பனையாக இந்த விற்பனை காணப்படுகிறது. குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர் சிறையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கவிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே கிடைக்கப்படுகின்றன. இந்த விசேட விலையில் ஆரம்பகட்ட விலைகளில் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லட்சுமி கந்தசாமியை அழைக்க முடியும். மேலதிக விவரங்களுக்கு 416-888-8044. அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ் நீங்கள் 712,000 டாலர்களிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ் நீங்கள் 722,000 டாலர்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் பிக்கரங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அலையங்கள் லட்சுமி கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் இடம்பெறுகின்ற இந்த விற்பனைகளில் ஆரம்பகட்ட விலைகளில் நீங்கள் 650,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை சொந்தமாக கொள்ள முடியும். HST ரீபேட்டும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே உங்களுக்காக ஒரு கட்டுப்படியான விலையில் இல்லத்தினையும் முதலீட்டினையும் பெறுகின்ற வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 130,000 ரூபாய் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு 650,000 ரூபாயிலிருந்து ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை பிக்கவிங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இருக்கின்றன. லட்சுமிகந்தசாமியுடைய VIP அக்சஸ் ஊடாக நீங்கள் இவ்வாறு உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் கிடைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஆரம்ப விலை கூட 685,000 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையங்கள் லட்சுமி கந்தசாமி 416-888-8044.
0: 2:26 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். TTC ஸ்டாஃப் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால், தாங்கள் இந்த புதிய AI மற்றும் பேரிய பைலட்ல வந்து அது தொடர்பான ஒரு அப்டேட் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது TTC-யில் பயணிக்கின்றவர்கள் வந்து தங்களுடைய பிரதான ஒரு கரிசனியாக சொல்ல இருக்கின்றார்களாம். என்னவென்று சொன்னால், இந்த சேஃப்டி பாதுகாப்பாக நாங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் தங்களுடைய ஒரு பிரதான கரிசனியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சில AI வந்து தாங்கள் அதில் பயன்படுத்த இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை நாங்கள் பின்னர் பார்க்க இருக்கின்றோம்.

0: கனேடிய லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவன் கில்போர்ட் விலகுகின்றார். பிரதமர் மாக்கானி தலைமையிலான லிபரல் அரசில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் கைவிடப்படுவதாக விமர்சித்து வந்த அவர், ஆல்பர்டாவுடன் சக்திவள புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அடுத்து அமைச்சரவையிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்நிலையில் லிபரல் அரசிலிருந்து விலகும் ஸ்டீவன் கில்போர்டின் தற்போதைய முடிவிற்கு மதிப்பளிப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புதுடில்லியில் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் நிறுவுதல், கர்நாடகாவின் மேகதாது அணைக்கட்டு திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாக முன்வைத்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் நிதி ஒதுக்கீடுகளை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ராணுவத்தினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஏமாற்று கருத்துக்களை வெளியிடுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு எந்த சாதகமான முடிவுகளும் எட்டப்படவில்லை என்றும், இச்சந்திப்பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணி விடுவிப்புகளை இராணுவத்தினர் தட்டிக்கழித்தே உள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: மற்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002
3: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90 8-5656-416-908-5656
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
4: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் June 3rd மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் June 4th காலை 6:30 முதல் நண்பகல் 1 மணி வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் 3011 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ 416-754-7338 416-754-7338
5: Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத்தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390 416-844-7390
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: 2:45 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் கவனம் பெற்றிருக்கின்ற ஃப்ரீஹோல் டவுன் ஹோஸ்டலின் விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லிமிடெட் டைமுக்கு மாத்திரம் கிடைக்கப்படுகின்ற விசேட விலைகள் விசேட சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டலினை பிக்கரிங்கில் 650,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை லட்சுமிகந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். லட்சுமிகந்தசாமியினுடைய பிஏபி ஆக்சஸ் ஊடாக நீங்கள் இவ்வாறு இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர்கள் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கரிங்கில் நீங்கள் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டலினை 650,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக்குவதற்கு லட்சுமிகந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரிலேயே இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகிற மையம் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டலின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலராக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹோஸ்டலை பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்டலின் ஆரம்ப விலை 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்டலின் ஆரம்ப விலை கூட 722,000 டாலர்கள். இந்த ஆரம்ப விலைகள் அனைத்துக்கும் உள்ளேயும் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சுமிகந்தசாமியினுடைய பிஏபி ஆக்சஸ் ஊடாக நீங்கள் ப்ரையோரிட்டி வாய்ப்பினை பெறுகின்ற சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோக்கல் மாத்திரமே இந்த விலைக்கு இருப்பதோடு ஆரம்ப விலை என்பது கூட இந்த ஆரம்ப கட்ட குறைவான விலைகள் என்பது கூட லிமிடெட் எண்ணிக்கையிலான லோக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டலினை 650,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. லிமிடெட் டைமுக்கு வழங்கப்படுகிற சந்தர்ப்பம் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரிலேயே க்ளோசிங் வருகிறது. அது மட்டுமல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்ட பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டல் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள். 1800-1900 சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டலை பெற்றுக்கொள்ள முடியும். அலையுங்கள் லட்சுமிகந்தசாமி.
0: 2:48 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா வந்து இப்போது இந்த அமெரிக்காவினுடைய கம்பெட்டிட்டர் அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை கொண்ட ஃப்ளைட்டுகளை வாங்குவதை விட ஸ்வீடிஷ் ஃப்ளைட்ஸை வந்து வாங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். அதே போன்று நாங்கள் டிடிசி தொடர்பான ஒரு விடயம் இருக்கிறதுன்னு சொல்லி கூறியிருந்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். 3 வந்து டிடிசி இது தொடர்பாக ஆராய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது மக்களுக்கு வந்து டிடிசியில் பயணம் செய்யும்போது பாதுகாப்பு என்பதுதான் ஒரு பிரதான கரிசனியாக இருக்கின்றதாம். ஆகவே அதை தாங்கள் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் இன்னமும் தேவை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதற்காக தாங்கள் இந்த புதிய சிஸ்டத்தை வந்து பல இடங்களில் கொண்டு வர இருக்கின்றோம். குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல இடங்களில் புதிய டெக்னாலஜி மூலம் நாங்கள் இந்த பாதுகாப்பை கொஞ்சம் கூட்டக்கூடியதாக நடைமுறைகளை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து ட்ராக் இன்ட்ரஷன், அதே போன்று அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரிஸ், அதே இப்படின்னு சொல்லி பல விடயங்களை தாங்கள் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான விடயங்கள் நடைபெறும் போது அது உடனடியாக கண்ட்ரோல் சென்டருக்கு இதை தெரிவிக்கும். அதற்கு பின்னர் அதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இது இலகுவாக அமையும் அப்படி என்று சொல்லி சிஇஓ தெரிவித்திருக்கிறார் மண்டீப் லாலி அவர்கள். இப்படியான விடயங்கள் இந்த டிடிசியில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதா. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960. 437-477-7960.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
2: Prisha Law Professional Corporation.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
9: வீடொன்றி வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும்

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு
3: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். எப்பவும் போலவே இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்குமே திசையெங்கும் கிழக்கு உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றது. வழமை போலவே இன்று மே மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமையின் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது திசையெங்கும் கிழக்கு. கலையகத்தில் நான் சுரேகா. வணக்கம் நேர்களே.

0: நேரம் 3:05 எஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 23 உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பொழுது பார்க்கும்பொழுது ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகத்தான் இன்றைய பொழுது காணப்படுகின்றது. மாலை வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 19 உணர இருக்கின்றோம். நாளை வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், 21 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடைய இருக்கின்றது. 3:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டாங்கோஸ் ஒன்றினை 650,000 ரூபாய்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அதிகம் கவனம் பெற்றிருக்கின்ற விபணியிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவழங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் ஒன்றினை 650,000 ரூபாய்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்டல் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைம் சலுகையாகவே இந்த விலைகள் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லக்ஷன் கந்தசாமியை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். பிபிஎப்பி ஆக்சஸ் ஊடாக உங்களுக்கான ப்ரையோரிட்டி அடிப்படையில் லோட்களை பெற்றுத் தருகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது 2027 செப்டம்பரில் இந்த டவுன் கோஸ் குளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அதுவேளையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் ஆரம்ப விலை கூட 685,000 ரூபாய்களாக இருக்கின்றது. அதேவேளையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் ஆரம்ப விலை 712,000 ரூபாய்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் ஆரம்ப விலை 722,000 ரூபாய்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் கோஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியினுடைய ப்ரையோரிட்டி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் சந்தர்ப்பம் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். அழைக்கலாம் 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் இப்பொழுது வழங்கி வருகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கோனிங்கில் ஒரு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் ஒன்றினை 650,000 ரூபாய்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அதுவழியில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பெக்கருடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் 685,000 ரூபாய்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800-1900 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் கோஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002 7860702.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக்கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
10: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
11: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
12: அது சரி.
11: உங்களுக்கு ஆடி கார்.
12: என்னது?
11: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
13: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
14: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
13: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
14: 416-900-4599.
15: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 3:22 எஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எஸ்டெஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக எஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக எஸ்டெஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, எஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:22 இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777, மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: டொரண்டோவில் இவ்வாண்டுக்கான வெப்ப நிவாரண மூலோபாயங்களை வெளியிட்டுள்ள மாநகர சபை நீச்சல் தடாகங்கள் போன்றவற்றின் பணியாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. நீச்சல் தடாகங்களின் மூடல்கள், பணியாளர் பற்றாக்குறை ஆகிய சவால்கள் கடந்த ஆண்டு எதிர்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் 25% பணியாளர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக டொரண்டோ மாநகர சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றினை அமைக்கும் வகையில் பௌத்த அறநிலைய கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை செய்யவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்திய பெருந்தொகை பிக்குகள் அண்மையில் பிடிபட்ட நிலையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்களை மேலும் ஒரு பிக்கு எதிர்கொண்டுள்ளார். குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இரண்டாக பிளவுபட்டிருந்த அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் கூறியுள்ளனர். இரண்டு தரப்பும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக விடுத்த தகுதி நீக்க கோரிக்கைகளை மீளப்பெற்றுள்ளதாக சபாநாயகரிடம் மனுக்களை கையளித்துள்ளனர். அதிமுகவினரின் விவகாரம் குறித்த தமது முடிவு நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:37 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோல் சொன்னை 650,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய முக்கியமான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற இந்த வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது அரசாங்கத்தினால் HS ரீபேட் 130,000 டாலர்ஸ் வரையில் வழங்கப்பட்டு வருகின்றது. இதை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ உங்களுக்கான ஒரு முதலீட்டினையோ பிக்கவரிங்கில் 650,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் லிமிடெட் டைமுக்கு கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே லட்சகந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் ஊடாக நீங்கள் ப்ரையோரிட்டி அடிப்படையில் உங்களுக்கான ஒரு டோட்டினை பிக்கவரிங்கில் பெற்றுக்கொள்ள முடியும். தாமதிக்காமல் பெற்றுக்கொள்வதற்கு லட்சகந்தசாமியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்னதாக இடம்பெறுகின்ற ப்ரையோரிட்டி ஆக்சஸ் விற்பனை இது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதுவேளை இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீ ஹோல் சவுண்ட்ஹவுஸ்களுடைய க்ளோசிங் வருகின்றது. அதேவேளையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பக்கெட்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்லே கூட நீங்கள் 685,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்களில் இருந்து, அதேவேளையில் 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 722,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற பப்ளிக் ரிலீஸுக்கு முன்னதாக இடம்பெறுகின்ற விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள், அதேவேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஃபேஸ் 1 ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லட்சகந்தசாமியை தொடர்பு கொள்ள 416-888-8044 அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற புதிய வீடுகளுக்கு தரப்படுகின்ற 130,000 டாலர் வரையிலான HS ரீபேட்டினை பயன்படுத்தி நீங்கள் பிக்கவரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 650,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக்குகின்ற ஒரு லிமிடெட் சந்தர்ப்பத்தில் லட்சகந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரிலேயே இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகின்றது. லட்சகந்தசாமியை நீங்கள் தாமதிக்காமல் அழைக்கலாம். இந்த லிமிடெட் டைம் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வதற்கு 416-888-8044 416-888-8044

3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற அந்த கொங்கோ நாட்டில் எபோலா தொற்று வந்து பரவி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயமா இருந்தாலும் இப்போ ஒரு புது செய்தி ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கும்போது இந்த எபோலா தொற்றோடு சேர்ந்து அந்த நாட்டில் வந்து ஆயுத மோதல்கள், அதாவது இரண்டுமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எச்சரித்திருக்கின்றதாம். அதாவது இது வந்து இந்த உலகத்துக்கே ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனால் வந்து அந்த எபோலா தொற்று உலகம் முழுவதுமே பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட அவர்கள் வந்து எச்சரித்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு விதமான ஒரு போர் மூலமான வன்முறை வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலேயே அந்த பகுதியில் மருத்துவ குழுக்கள் வந்து பல இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது அந்த நோயாளிகளை வந்து கண்டறிகிறதோ, அவர்களை தனிமைப்படுத்துறதோ, அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதோ வந்து மிகவும் சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கூறியிருக்கிறாங்க. இதனாலேயே அவர்களுக்கு அந்த போதிய அளவு சிகிச்சை கிடைக்காததுனாலேயே இந்த எபோலா வைரஸ் வந்து பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த WHO வந்து கூறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே எந்த விதமான தடுப்பூசியோ நேரடி சிகிச்சையோ வந்து இன்னும் இந்த எபோலா வைரஸுக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றபடியாலேயே இந்த ஆபத்து இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிதான் இந்த WHO வந்து கூறியிருக்கிறார்கள். இவர்கள தரவுகளின்படி பார்க்கும் பொழுது மிக வேகமாக வந்து இந்த நோய் வந்து பரவிக்கொண்டு வருகிறது அப்படின்னும், இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது இந்த யுத்தமும் சேர்ந்து அங்கே நடக்கிறதுனால அதிகமான அகதி முகாம்கள், மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களில் வந்து போர்னால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும், அவர்களுக்கு இந்த எபோலா தொற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு எங்களால் போய் நேரடியாக பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் அப்படின்னும் கூட, மேலும் பல மருத்துவமனையில் கூட தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு கூட இந்த WHO வந்து தரவுகள் கூறியிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலினால மக்கள் வந்து பல இடங்களுக்கு இடம்பெயர்வு செய்கிறாங்க அப்படின்றும், இந்த இடப்பெயர்வுனாலே அண்டை நாடுகளுக்கு இந்த எபோலா தொற்று வந்து மிக அதிகமாக பரவிக்கொண்டு இருக்கின்றது அப்படின்னு கூட இந்த WHO வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதனால் இந்த உலக நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனடியாக இந்த போர் நிறுத்தம் மற்றும் சர்வதேச உதவி வந்து எங்களுக்கு தேவை, நீங்கள் வந்து அந்த உதவிகளை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகளிடம் வந்து இந்த WHO வந்து கோரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. 3:48 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 3:52 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4862982777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4362982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM .ca.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான் மேனேஜிங் பார்ட்னர் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் 6478910742 நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா புதிய சத்யநாராயண் டெம்பிள் பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. ஆகஸ்ட் 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் 416-455-3514
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான

0: 4:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24°C 24°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலகத்தொரு விளக்கம் 4168241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:05 திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற மேலதிக தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்பீக்கருங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் கவுன்சிலிங் பேனலில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கவுன்சிலினை $650,000 பெறக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கிறார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியினுடைய விஐபி எக்ஸஸ் ஊடாக ப்ரையாரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான ஒரு புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை பிக்கவரிங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கவரிங்கள் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை $650,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸுடைய க்ளோசிங் வருகிறது. லட்சகந்த சாமியை நீங்கள் தாமதிக்காமல் அழைக்க முடியும். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட சலுகைகள். அது வழியில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. 416-888-8044 இது மட்டுமல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் $685,000 பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $712,000 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 பெற முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. இந்த விலைகளுக்குள் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, பப்ளிக் குடியரசுக்கு முன்னதாக ப்ரையாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக லட்சம் கந்தசாமி விஐபி எக்ஸஸ் ஊடாக தருகின்ற வாய்ப்பு காணப்படுகிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்களுக்கு மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, லட்சகந்த சாமியை நீங்கள் அழைக்கலாம். 416-888-8044 பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகிறது. HST ரீபேட் $130,000 வரையில் புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கவரிங்கில் $650,000 இந்த சொந்தமாக கொள்ள முடியும். 2027 செப்டம்பரில் இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகின்றன. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோக்கங்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. அலையுங்கள் லட்சகந்த சாமி. 416-888-8044 416-888-8044

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
9: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் 4:22 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஐரோப்பா கண்டத்தில் வந்து மிக ஆபத்தான ஒரு வெப்ப அலை வந்து தாக்கி வருகின்றது அப்படின்ற ஒரு செய்தியை தான் பார்க்குறோம். வளமையிலே ஒவ்வொரு வருடமுமே மே மாதத்தில் ஒரு சாதாரணமான ஒரு வெப்பம் இருக்கும் அப்படின்னும், இந்த வருடம் அதைவிட அதை தாண்டிய ஒரு வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்கின்றது அப்படின்னும், பல நாடுகளில் வந்து ரெட் அலர்ட் கூட விடுக்கப்பட்டிருக்காம், அதாவது பலர் வந்து உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகியதோடு மட்டும் இல்லாமல் சில உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்காம், அந்த அளவுக்கு அங்கே வெப்ப அலை வந்து தாக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து விஞ்ஞானிகள் சாதாரணமான ஒரு வெப்பநிலையாக இல்லாமல் இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது 35 டிகிரியிலிருந்து 40 டிகிரி வரைக்கும் சில நாடுகளில் சென்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து விஞ்ஞானிகள் ஒரு காலநிலை மாற்றம் அப்படின்னு தெரிவித்தாலும் கூட, ஒவ்வொரு வருடமுமே வெப்பநிலை வந்து தற்பொழுது வருடா வருடம் அதிகரித்து வருகின்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டுமல்லாமல் இது போன்ற வெப்ப அலைகள் வந்து உலக நாடுகளில், ஐரோப்பா கண்டத்தில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் வந்து இனி அதிகமாக வரும் அப்படின்றும், மேலும் தீவிரமாக, இதைவிடவும் தீவிரமாக வரலாம் அப்படின்னு கூட அவர்கள் வந்து கூறியிருக்கின்றார்களாம். மேலும் இந்த உலக நாட்டில் வந்து இந்த வெப்பம் வருவது மனிதர்களை மட்டும் தாக்குகின்றதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதுக்கு என்னென்னலாம் ஆபத்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மின்சார தேவை வந்து உலக நாடுகளுக்கு அதிகமாக தேவைப்படுமாம் இவ்வாறான வெப்ப அலை தாக்குகின்ற நேரத்தில். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான வெப்ப அலைகள் வர்ற நேரத்தில் விவசாயத்தை கூட அது பாதிக்கின்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் காற்று மாசுபாட்டை வந்து மோசமாக்குகின்றது அப்படின்னும், அதை விட முக்கியமாக காட்டுத்தீய அபாயத்தை வந்து தூண்டுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு ஆரம்பம் தான் அப்படின்ட்டு கூட விஞ்ஞானிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாடுகளிலையும் வெவ்வேறான வகையில் வந்து வெப்ப அலைகள் தாக்குகின்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்கின்றார்கள். கனடா பக்கம் வெப்ப அலை எப்போ தாக்கும் அப்படின்றது தெரியல, நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக தாக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நேரம் 4:24 இஸ்டெஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன், உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழ் செய்திகள்.

0: கனேடிய லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவன் கில்பர்ட் விலகுகிறார். பிரதமர் மார்க்கானி தலைமையிலான லிபரல் அரசில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் கைவிடப்படுவதாக விமர்சித்து வந்த அவர், அல்பர்டாவுடன் சக்திவள புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்படுவதை அடுத்து அமைச்சரவையிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்நிலையில் லிபரல் அரசிலிருந்து விலகும் ஸ்டீவன் கில்பர்ட்டின் தற்போதைய முடிவுக்கு மதிப்பளிப்பதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புதுடில்லியில் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் நிறுவுதல், கர்நாடகாவின் மேகதாது அணைக்கட்டு திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாக முன்வைத்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் நிதி ஒதுக்கீடுகளை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இராணுவத்தினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஏமாற்று கருத்துக்களை வெளியிடுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு எந்த சாதகமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும், இச்சந்திப்பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணி விடுவிப்புகளை இராணுவத்தினர் தட்டிக்கழுத்தியுள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: FM தமிழ் செய்திகள்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: 4:38 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கவிங்கில் $650,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகவும் கவனம் பெற்ற விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் வழங்கப்படுகின்றன. அதுவரையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளோடு கிடைக்கப்படுகின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக ப்ரியோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் லக்ஷன் கந்தசாமி தன்னுடைய விஐபி ஆக்சஸ் ஊடாக பெற்றிருந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. அழைக்கலாம் 416-888-8044. புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $650,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களுடைய க்ளோசிங் வருகின்றது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் கலந்த விலையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் உடன் கூடிய பேக்யார்டுனை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $685,000 என்பது குறிப்பிடத்தக்கது. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களை $712,000 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களை கூட $722,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. லக்ஷன் கந்தசாமியை நீங்கள் அழைக்க முடியும் இந்த லிமிடெட் டைம் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வதற்கு 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் இப்பொழுது வழங்கி வருகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கவிங்கில் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ள முடியும். ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக கிடைக்கப்படுகின்ற ப்ரையோரிட்டி ஆக்சஸ் ஆக இது காணப்படுகின்றது. லக்ஷன் கந்தசாமி ஊடாக நீங்கள் இதனை பெற்றுக் கொள்ள முடியும். அதுவரையில் ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இங்கே குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் உடைய க்ளோசிங் வருகின்றது. அழைக்கலாம் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: 4:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162987 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162987777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162987777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162987777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.
0: இந்த தகவலுடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: உதயன் சர்வதேச விருது விழா. வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா. June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM 102.7.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:02 நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை இஸ்டெஃபமின் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ள 416-55-44-0 வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 25 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வியாழக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும், 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 9% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சந்திர கலிக்கிறன்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரு?
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: நன்றி
0: சந்திரு. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இருவருக்கும் நன்றி. வணக்கம்.

0: 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: இங்க மாலை வணக்கம் எல்லாம். உடுப்புட்டி ஒரு ராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஓஹோ, வந்து வெயில் நாளோட எங்க வீட்டுக்கு நானும் என்னுடைய சிநேகங்களும் சேர்ந்து விதவிதமான கலர் நீட்டி கொண்டிருக்கிறோம் புதுசாக.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இந்த நேரத்துல உசாராக வாய்சன் படத்துல இந்த ஒத்தமான காட்டுக்குள்ள ஓடி போறவன் ஓட்டடா ஓட்டடான்னு நாங்கள் பெயிண்டே ஓட்டி கொண்டிருக்கிறோம்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீஹோல் டூ ஸ்டோரி டவுன் கோஸ்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் டவுன் கோஸ்களை பெறக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட வாய்ப்பினை லக்ஷ்மணந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். லிமிடெட் டைமுக்கு வழங்கப்படுகின்ற விசேட விலைகள் ஆரம்பகட்ட விலைகளாகவே காணப்படுகின்றன. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HS2 ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோழங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்னை $650,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்ற பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையாரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் லட்சகந்தசாமி ஊடாக கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. அதேவேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விசேட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. கவனம் பெற்றிருக்கின்ற இந்த ஃப்ரீஹோல் டவுன் கோஸ் குடிப்பணியிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லட்சகந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே குறிப்பிடத்தக்கது, அதேவேளையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் $685,000 முதல் பெற்றுக் கொள்ளலாம். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை $712,000 முதலும், $900,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 முதலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் HS2 ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பொது விற்பனை வருவதற்கு முன்னதாக லட்சகந்தசாமியூடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரையாரிட்டி அடிப்படையிலான விற்பனையாக இது காணப்படுகின்றது. இந்த லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு பிக்கிறீர்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ கட்டுப்படியான விலையில் சொந்தமாக கொள்ள முடியும். 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HS2 ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோங்கில் ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்னை $650,000 சொந்தமாக்கும் இந்த வாய்ப்பினை லட்சகந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். 2027 செப்டம்பரில் கோசினை கொண்டிருக்கின்ற டவுன் கோஸ்கள் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பைக்கேட்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்களை கூட $685,000 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் டவுன் கோஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லட்சகந்தசாமி லிமிடெட் டவுன்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. 416-888-8044 416-888-8044

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165089552. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்திய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5545-4400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: 5:29 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. பாபி தடுக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாபி?
1: நல்லா சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் தர்மதுரையன் நினைக்கிறேன். மாசி மாத மாலான பொண்ணும் மாமன் எனக்கு தானே ஜேசுதாஸ் ஜானகி பாடினு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி. வணக்கம்.
1: நன்றி நன்றி லாவண்யா.
0: நன்றி, வணக்கம்.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: East FM, Tamil, Seedigal.
0: டொரண்டோவில் இவ்வாண்டுக்கான வெப்ப நிவாரண மூலோபாயங்களை வெளியிட்டுள்ள மாநகர சபை, நீச்சல் தடாகங்கள் போன்றவற்றின் பணியாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. நீச்சல் தடாகங்களின் மூடல்கள், பணியாளர்கள் பற்றாக்குறை ஆகிய சவால்கள் கடந்த ஆண்டு எதிர்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 25% பணியாளர் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக டொரண்டோ மாநகர சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றினை அமைக்கும் வகையில் பௌத்த அறநிலைய கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை செய்ய உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்திய பெருந்தொகை பிக்குகள் அண்மையில் பிடிபட்ட நிலையில் அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்களை மேலும் ஒரு பிக்கு எதிர்கொண்டுள்ளார். குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் ஜாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இரண்டாக பிளவுபட்டிருந்த அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் கூறியுள்ளனர். இரண்டு தரப்பும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக விடுத்த தகுதி நீக்க கோரிக்கைகளை மீளப்பெற்றுள்ளதாக சபாநாயகரிடம் மனுக்களை கையளித்துள்ளனர். அதிமுகவினரின் விவகாரம் குறித்த தமது முடிவு நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார்.

0: 5:37 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 7:00 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0-4-1-1-4-5-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, அது சுகமா இருக்கு. நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நேற்று எனது துணைவியார் பிறந்த நாள் வந்திருந்தது. அது நேற்று எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்ப உங்களுக்கு ஒரு பாட்டல் கேட்கலாம் வந்து பார்க்க.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு அந்த நீர்பார படத்திலிருந்து தேவன் மகள் தேவன் மகள் அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். உங்கள் மனைவிக்கு நாங்களும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தேவகுமார், வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஸ்பீக்கரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகவும் கவனம் பெற்ற ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் விளிம்பிப்பனிலிருந்து நேரடியாக நாங்கள் விவரங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் உங்களுக்கான ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சங்கந்து சாமி தந்து கொண்டிருக்கின்றார். லிமிடெட் டைமுக்கு வழங்கப்படுகின்ற இந்த குறைந்த விலைகள், அது வெளியில் இவ்வாறு ஆரம்பகட்ட விலைகளில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நூல்கள் மாத்திரமே கிடைக்கின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்து சாமியினுடைய ப்ரையாரிட்டி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். இதனை பயன்படுத்தி நீங்களும் உங்களுக்கான ஒரு புத்தமூதிய இல்லத்தினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ பிக்கோரிங்கில் $650,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அழைக்கலாம் 416-888-8044. 2027 செப்டம்பரிலேயே இந்த டவுன் ஹவுஸுடைய க்ளோசிங் வருகிறது. இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்கட்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் 685,000 இருந்து பெற முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களை 712,000 இருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் $722,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளுக்குள் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விசேட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. லட்சகந்தசாமியை நீங்கள் தாமதிக்காமல் அழைக்க முடியும். 416-888-8044. இப்பொழுது அரசாங்கத்தினால் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் இணை $650,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பாக இந்த விசேட சந்தர்ப்பத்தினை உங்களுக்கு லட்சங்கந்தசாமி ஏற்படுத்தி தருகின்றார். லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் நாட்களுக்கே இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதுவரையில் பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்தசாமியுடைய ப்ரையோரிட்டி ஆக்சஸ் ஊடாக நீங்களும் உங்களுக்கான லொட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரிலேயே இந்த வீடுகளின் க்ளோசிங் வருகிறமை குறிப்பிடத்தக்கது. லட்சங்கந்தசாமி அழைத்து உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ள முடியும். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் 416-888-8044. 416-888-8044.

0: 5:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, அப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: டபுள் டபுள் ஃபேன் என்றபடியா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கிறோம்.
0: நல்லது நல்லது, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஆகாய விண்ணிலாவி என்ற அருமையான பாட்டு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கேட்போம்.
0: நன்றி இந்திரன், மேடம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-4-6-2-9-8-2-7-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
7: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macavenicum Middlefieldicum Idale. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
8: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
8: 416-461-6401.
9: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV-க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
10: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.

0: 5:58 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் கார்த்திகா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்றைக்கு புன்னை வனத்து கோயிலே.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கார்த்திகா.
1: நன்றி, நன்றி லாவண்யா, நன்றி
0: நன்றி, வணக்கம்.

6:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 24 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வியாழக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 9% குறைவடைய இருக்கின்றது.

0: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: திருமதி செல்வா செல்லி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறேன்டா சுகமா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என்னென்றால், இந்தியாவில் பாருங்க, நெல் வயலுக்கு பெண்கள் கஞ்சி கலியமும் நீர்மோர் வெங்காயம் சுத்தக்கருவாடு அது இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த வேலை செய்கிறவர்களுக்கு அமுது இந்த சாப்பாடு கொடுப்பாரு. அதே போல இது வல்லாரையில சம்பள் அரைக்கலாம், முருங்கையில சம்பள் அரைக்கலாம், தூதுவளையில சம்பள் அரைச்சு ஒருத்தி தன் கணவனுக்கு பரிமாற கொண்டு வர நல்ல பாடல் கேட்டு பாருங்க.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: 6:11 கேடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: ஸ்பீக்கரங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் சொன்னதை 650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சகந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கரங்கில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல்ட் சொன்னை $650,000 பெற்றுக் கொள்ள முடியும். லிமிடெட் டைமுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வீடுகளின் விற்பனை தொடர்பிலான நேரடி விவரங்களை நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக லிமிடெட் எண்ணிக்கையிலான லோக்கல் மாத்திரமே இந்த விசேட ஆரம்ப கட்ட விலைகளில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சுமணசாமியினுடைய பிரையாரிட்டி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தினை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லட்சுமணசாமியை தொடர்பு உள்ள 416-888-8044 அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன்ஹவுஸ்களின் விலை கூட $685,000 இருந்திருக்கின்றது. மற்றும் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன்ஹவுஸ்களை $712,000 இருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன்ஹவுஸ்களை $722,000 இருந்தும் பெற முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன்ஹவுஸ்களை பெற்றுக் கொள்ளலாம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன்ஹவுஸ்கள். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லட்சகந்த சாமி நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நிலை $650,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இன்றைய நாளில் லட்சுமணசாமி வழங்கிக் கொண்டிருக்கிறார். 2027 செப்டம்பரில் இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகிறமை குறிப்பிடத்தக்கது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் நாட்களுக்கு மாத்திரமே இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதுவரையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்ட பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட $685,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800-1900 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையாரிட்டி அக்சஸ் சூடாக லட்சுமணசாமி தருகின்ற இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழைக்கலாம். 416-888-8044 416-888-8044

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
0: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam onrai perum vaippulladhu. Tamilil pesa Moha Ahmed Lebe, 437-477-7960. 437-477-7960.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
7: 6:22 கெடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 4116-55-4400-5-5-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0 இணைந்து கொள்ள மறுத்த நீங்கள். வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நானும் அதே சுகத்தோட இருக்கிறேன்.
7: என்ன பாட்டு கேட்கலாம் ரோஹிணி?
8: இன்னைக்கு அழகூரில் புத்தவள்ளி அந்த பாட்டை கேட்க விரும்புறேன்.
7: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நன்றி. வணக்கம்.
8: நன்றி. வணக்கம்.
7: நன்றி.

0: 6:27 கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுபியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃபுளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனேடிய லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவன் கில்பர்ட் விலகுகின்றார். பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் அரசில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் கைவிடப்படுவதாக விமர்சித்து வந்த அவர், அல்பர்டாவுடனான சக்திவள புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அடுத்து அமைச்சரவையிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் லிபரல் கட்சியிலிருந்து விலகும் ஸ்டீவன் கில்பர்ட்டின் தற்போதைய முடிவுக்கு மதிப்பளிப்பதாக மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புதுடில்லியில் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரச நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, வான்வெளி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் நிறுவுதல், கர்நாடகாவின் மேகதாது அணை கட்டு திட்டத்துக்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாக முன்வைத்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் நிதி ஒதுக்கீடுகளை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வடக்கில் ஜாழ்ப்பாணத்தில் மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ராணுவத்தினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஏமாற்று கருத்துக்களை வெளியிடுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு எந்த சாதகமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும், இச்சந்திப்பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணி விடுவிப்புகளை ராணுவத்தினர் தட்டிக்கழித்தியுள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 6:38 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்ரஃபம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: ஸ்பீக்கரங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் கோஸ் ஒன்றினை 650,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மணந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்தினால் 130,000 டாலர்கள் வரையில் HST ரீபேட் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஸ்பீக்கரங்கில் ஃப்ரீஹோல் டவுன் கோஸ் ஒன்றினை எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் கோஸ் ஒன்றினை 650,000 டாலர்களிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷ்மணகந்தசாமியினுடைய ப்ரையோரிட்டி ஆக்சஸ் ஊடாக உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. அத்தோடு குறுகிய காலமே இந்த சலுகைகள் தரப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்டுடைய க்ளோசிங் வருகிறது. விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் லக்ஷ்மணகந்தசாமியை நீங்கள் அழைக்க முடியும். 416-888-8044 பலர் பயன்படுத்தி வருகின்ற வாய்ப்பு. நேரடியாக இந்த விற்பனையில் இருந்து நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். கவனம் பெற்ற வீடுகளை விற்பனையாகவும் இது பிக்கிரங்கள் திகழ்ந்து வருகின்றது. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் 685,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்களிலிருந்தும், அதுவரையில் 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் 722,000 டாலர்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. லக்ஷ்மணகந்தசாமி அழைக்க முடியும். விவரங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான லோக்களுக்கு மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் உங்களுக்கு தரப்படுகின்றன. 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் கோஸ் ஒன்றினை 650,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை லக்ஷ்மணகந்தசாமி தருகின்றார். லிமிடெட் லோட்களுக்கு இந்த விசேட ஆரம்பகட்ட விலைகள் கிடைக்க வருவதை கவனத்தில் கொள்ளுங்கள். அத்தோடு இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகளினுடைய க்ளோசிங் வருகிறது. அழைக்கலாம் லக்ஷ்மணகந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: 6:47 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: 6:49 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
0: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
0: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4167-0651 4164570651. Conditions apply.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம் சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479-62-1569 6479-962-1569.
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550 2930550. goodlifeflooring.ca. RKS Saloonin புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham Shepherd Hill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS Saloon.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5-10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
6: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1066. +1 ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 416-558-2551.

இருக்கு கேட்டு பாருங்க 7 மணியிலிருந்து 9 மணி வரை.

0: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
1: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சுகமா இருக்கிறோம், பிரகாசமா இருக்கிறோம். அப்படிதான் சொல்லுவாங்க,
1: பிரகாசமான நாளோட. அதுவும் சமர் ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்ற மாதிரி இருக்கு.
0: இருக்கு, அவங்க தொடர்ச்சியாக ஒரு பிரகாசமான நாளா இருக்க போகிறது. 24 டிகிரி செல்சியஸ் வெளியே உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருளின் விலையிலும் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கு. இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 9% குறைவடைய போகிறது.
0: இது மேல கூட அதுக்கு கீழே ரங்கரமா இருக்கு.
1: எதுவுமே ரெண்டுமே நல்ல விஷயமா தான் நடக்கு.
0: FM 101.7
1: இரண்டாவது மணி தேதியில் வளமை போலவே இன்றும் 8 மணியிலிருந்து நேர்களோடு கதைக்கும் நேரமாக இருக்கப் போகிறது. யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியாக நேர்களோடு பேச இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து செய்திகளும் வர காத்திருக்கின்றன.
0: நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: என்றால் ஒளிர்ச்சி இல்லாவிட்டால் அழகு என்று கூட சொல்லலாம். அதாவது மென்மையாக ஒளிரும் ஒரு அழகை சுட்டிக்காட்டும் ஒரு சொல், இலக்கிய சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.
1: இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையுடன் நாங்கள் இருந்தோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது இஸ்டஃபம்.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7, EastFM.ca.

0: ஏழு மணி 21 நிமிடம் எஃப்எம் 102 தசம ஊடாக அணிந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லதாய் நாலு விஷயத்தில் உன்னை அமைதியாக்கும் விஷயங்களே உண்மையில் உனக்கானவை.
1: அதாவது வாழ்க்கையில எல்லாமே வெற்றி அல்லது புகழ் தர வேண்டியது இல்லை. சில விஷயங்கள் மன நிம்மதியை தருவதாலே அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். உங்கள் மனதை சோர்வடையாமல் அமைதியாக வைத்திருப்பவைகளை தேர்வு செய்தால் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும்.
0: நல்லதாய் நாலு விஷயத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இந்த பொழுது நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்ட்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM
1: தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவில் இவ்வாண்டுக்கான வெப்ப நிவாரண மூலோபாயங்களை வெளியிட்டுள்ள மாநகர சபை நீச்சத் தடாகங்கள் போன்றவற்றின் பணியாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமென உறுதியளித்துள்ளது. நீச்சத் தடாகங்களின் மூடல்கள், பணியாளர் பற்றாக்குறை ஆகிய சவால்கள் கடந்த ஆண்டு எதிர்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் 25% பணியாளர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக டொரண்டோ மாநகர சபை தெரிவித்துள்ளது.
3: இலங்கையில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றினை அமைக்கும் வகையில் பௌத்த அறநிலைய கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை செய்யவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்திய பெருந்தொகை பிக்குகள் அண்மையில் பிடிப்பட்ட நிலையில் அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுகளை மேலும் ஒரு பிக்கு எதிர்கொண்டுள்ளார். குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: தமிழ்நாட்டில் இரண்டாக பிளவுபட்டிருந்த அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்துள்ளதாக அதன் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் கூறியுள்ளனர். இரண்டு தரப்பும் ஒருவருக்கொருவர் எதிராக விடுத்த தகுதி நீக்க கோரிக்கைகளை மீளப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் மனுக்களை கையளித்துள்ளனர். அதிமுகவின் விவகாரம் குறித்து தமது முடிவுகளை நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
6: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாஹா டொரண்டோ,
7: அழகோ அழகு. 6477873784.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: ஏழுமணி 42 நிமிடம் எஃப்எம் 102 தசமகளோடு அணிந்திருக்கீர்கள். முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். முன்னாள் கனேடிய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீபன் கில்பர்ட் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி கொள்கையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. காலநிலை மாற்றத்துக்கான எதிரான போராட்டத்தை அரசியல் வழியிலும் தொடர விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
1: எண்ணெய் மற்றும் எரிவாயு வளர்ச்சிக்கு ஆதரவான அரசின் நடவடிக்கைகள் குறித்து அவர் அதிருப்தி வெளியிட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் தளர்த்தப்படுவதாகவும் அவர் விமர்சித்திருக்கின்றார். இந்த ராஜினாமா பிரதமர் மாக்கானி தலைமையிலான லிபரல் அரசுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இது பொருளாதார வளர்ச்சியும் கால்நிலை பாதுகாப்பும் தொடர்பான உட்கட்சி தகராறுகளை வெளிப்படுத்துகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது.
0: அதுபோல உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா கூடுதல் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளாராம். ரஷ்யா தொடர்ச்சியான கடுமையான ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது.
1: பாதுகாப்பு ஏவுகணைகள் குறித்து குறைந்து வருவதாகவும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ரஷ்யா தொடர்ந்து கடுமையான ஏவுகணைகள் தாக்குதலை மேற்கொள்வதால் மற்றும் பொதுமக்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகளை காப்பாற்ற வலுவான வான்வழி பாதுகாப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
0: இதுவரை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்தாலும் இன்னும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆரம்ப கட்ட ஒப்பந்தம் எட்டப்பட்டதான ஈரான் ஊடகம் வெளியிட்ட தகவல்களை அவர் மறுத்திருப்பதாகவும் செய்திகள் சொல்கின்றன.
1: அமெரிக்கா வந்து சரியான ஒரு ஒப்பந்தத்தையே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் வந்து பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் உலக எண்ணெய் சந்தைகளிலும் மத்திய கிழக்கிலும் பதற்றம் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன.
0: முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:43 நிமிடம் 102 தசமகள் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.in இணைந்திருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ். நம்ம ஒரு வினிங் அழைத்துக் கொண்டிருக்கிறது.
1: இந்த பொழுதில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி விதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7-7 4-6-2-9-8-2-7-7 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆல் மை பிளைண்ட்ஸ், சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: நேரம் 8 மணி 1 நிமிடம் எஃப்எம் 102 தசமகள் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடாக அமர்ந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு அழைக்கலாம் 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 24 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு முதல் 9% குறைவடைய போகிறது.
0: இரண்டாவது மடத்தாவது வந்திருக்கணும். இன்றும் புதன்கிழமை யார் அந்த பிரபலம் சந்திக்கப் போகிறது? நாங்கள் தருகின்ற 3 கூட்டுகளை வைத்துக் கொண்டு அந்த பிரபலம் யார்னு சொல்லி நீங்க தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூற்றுக்கள் இதுதான்.
1: முதலாவது கூற்று, தனது கடின உழைப்பால் சிறு வேடங்களில் தொடங்கி இன்று தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த தமிழ் சினிமாவின் முன்னணி நகை